நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 8ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குறளமுதம்.

வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878, அதிகாரம் பகை

வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் வென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:02 மயிற்சிக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. பக்தி

நேரம் பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து புதுமையான நாட்களாகத்தான் நம்ம வந்து தொடங்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாட்களாக அமையும். உங்கள் எல்லாருக்குமே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடு இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம இந்த ஒரு மணி நேரம் வந்து அருமையான இந்த நாளை புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய தொடங்கக்கூடிய பாடல்களை தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் சீர்காழி சிவசிதம்பரம் இணைந்து பாடிய பாடல் புகழந்தியுடைய இசையில் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்படை 101.4.

நேரம் 6:10 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸுடைய குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

கே வீரமணியுடைய இசையில தவசிலன் வரிகளில் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:19 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஒய்என் சர்மாவுடைய இசையில கே தேவநாராயணனுடைய வரிகளில் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

பிரியா சிஸ்டர்ஸுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்போது 6:33 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் டிஏ கல்யாணமுடைய இசையில் ஏ பி கோமலா பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

டி கே ராமமூர்த்தியுடைய இசையில் அப்துல் ரஹ்மானுடைய வரிகளில் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் அமைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து நாம் இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து கேட்டு இணைந்த எல்லா பாடலுமே வந்து உங்களுக்கு இன்றைய நாளை வந்து புத்துணர்ச்சியாக தொடங்குவதற்கு வந்து ஒரு அப்படியே மோட்டிவேஷன் மாதிரி காலையிலே வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். எப்பவுமே காலையில் நம்ம பக்தி பாடல்கள் கேட்கும்போது வந்து நமக்கு எப்பவுமே மனசு வந்து அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக அப்படியே தொடங்கும் இல்லையா நாள். அந்த இன்றைய நாளை விட நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரக்கூடிய பாடல் தீபன் அருணாச்சலத்துடைய வரிகளில் எம் சசிதரனுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு அடைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள்

0: தமிழ் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசைப்பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டுவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்புப் படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட

0: சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நேயர்களினை கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள வரதராஜன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமுமே நமது வாழ்வை வளமாக்கும். ஆரோக்கியத்துக்கு 6 பழக்க வழக்கங்களை பட்டியலிடுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். முதல் பழக்கம், மனசை லேசாக்கணும். மனதை பொறுத்து தான் நோய்களின் வீரியம் அதிகரிப்பதும் குறைவதும். உடல் உறுப்புகளை வலிமைப்படுத்தினால் உணர்வுகள் சரியாயிடும், புத்துணர்வு கிடைக்கும். மனம் ஆரோக்கியம் பெற அமைதியான சூழல், அளவான ஆழ்ந்த தூக்கம் அவசியம். ரெஸ்ட், ஓய்வு என்பது மிக மிக முக்கியம். 2வது பழக்கம், தியானம் பழகணும். பிரபஞ்சத்திலிருந்து நேரடியான ஆற்றலை ஈர்க்கும் சக்தி தியானத்துக்கு உண்டு. இது நம் உடல் மற்றும் மனதை மேம்படுத்தும். தியானம் செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடனே இருக்கும் சுவாசத்தை கவனிக்கலாம். காலை வேளையில் அடி வயிற்றிலிருந்து வெளிவரும் மூச்சு செல்லும் பாதையை கவனிக்கலாம். நாள் ஆக ஆக எண்ண ஓட்டங்கள் குறைந்து மூச்சை கவனிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். இதுவே தியானம் செய்த பலனை கொடுத்துரும். நல் ஆரோக்கியத்துக்கு தேவையான 6 பழக்க வழக்கங்களில் 3வது, உணவு. உணவுக்கு மதிப்பு கொடுக்கணும். வரதராஜன் சார், சாப்பிட்ற சாப்பாட்டை மதிக்கணும், முக்கியத்துவம் தரணும். தன் தரையில் உட்காந்து உணவை ரசித்து ருசித்து நல்லா மென்று சாப்பிடணும். அப்போதான் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு முழுமையான பலனை தரும். சாப்பிடும்போது கருவேப்பிலை, மிளகு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி இவைகளை தூக்கி தூரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம். தவறு, எல்லாத்தையும் சாப்பிடணும், ஒதுக்கக்கூடாது. 4வது பழக்கம், தன்னை நேசிக்க தொடங்குங்கள். நம்மை நாமே விரும்புவதும் அக்கறையோடு நேசிக்கவும் செய்யணும். இதன் மூலம் உடலும் மனதும் மகிழ்ச்சி அடையும். மன அழுத்தம், மன சோர்வுக்கான தீர்வு வெளியே இல்லை, நம்மகிட்டயே இருக்கு. உடலுக்கு தரும் முக்கியத்துவத்தை மனதுக்கும் தந்து அதற்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு பூர்த்தி செய்யணும். 5வது நற்பழக்க வழக்கம், உடல் உழைப்பு. இன்றைய காலத்தில் யார் உடம்புலேருந்து வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கிறாங்க? இதற்காகத்தான் பலரும் காலையில் மாலையில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்கிறாங்க. வேற வழி இல்லாதவங்க போகலாம், செய்யலாம். வாய்ப்பிருப்பவர்கள் உடல் உழைப்பை நாமே உருவாக்கணும். தரையில் உட்காந்து சாப்பிடுவது, அக்கம் பக்கம் போகும்போது நடையில் போவது, லிஃப்ட் பயன்படுத்தாமல் மாடிப்படிகளில் ஏறி இறங்குறது, வீட்டில் துணிமணிகளை சுத்தப்படுத்துறதுக்கு மெஷின்கள், இயந்திரங்களை பயன்படுத்தாமல் நாமளே அந்த வேலைகளை செய்கிறதுன்னு உடல் உழைப்பை நாமளே உருவாக்கணும். அடுத்தது வரதராஜன் சார், 6வது நல்ல பழக்க வழக்கம், உணவு பழக்கத்தை சீராக்குதல். காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஒருவேளை தானன்னு துரித உணவுகளை உண்ணுவது, சுவைக்கு அடிமையாகுதல், சுகாதாரமற்ற உணவை உட்கொள்ளுவது போன்றவற்றை தவிர்க்கணும். பசித்த பிறகு புசிக்கணும். அனைத்து உணவுகளையும் அளவாக எடுத்துக்கணும். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிச்சா உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும். நல் ஆரோக்கியத்துக்கான இந்த 6 பழக்க வழக்கங்கள், அதாவது மனசை லேசாக்கணும், தியானம் பழகணும், உணவுக்கு மதிப்பளிக்கணும், தன்னை நேசிக்கணும், உடல் உழைப்பை உருவாக்கணும்.

0: பார்க்கணும், உணவு பழக்கத்தை சீராக்கணும். இந்த ஆறு பழக்கங்களை மனசுல வச்சு செயல்பட வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணா நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் காலை 7 மணி.

நேரம் 7:01 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. வந்து நம்ம வந்து கோடைக்காலம் அப்படின்னு சொல்லி பல நாட்களை வந்து கடத்தி போயிட்டோம் இல்லையா. இப்போ வந்து கொஞ்சம் என்னமோ மழையெல்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. அடிக்கடி கொஞ்சம் அப்படியே லைட்டா மழை மழையெல்லாம் வருது. இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே குளிரும் வந்து எட்டி பாக்குது. அதனால இனிமே வந்து கொஞ்சம் அப்படியே படிப்படியா போய் அந்த மழைக்காலம்லாம் வந்து அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். குளிர்காலம் அப்படின்னால எழுந்திரிக்கிறதுக்கு அச்சோ எந்திரிக்கிறோமோ அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். நம்ம கோடை காலத்திலே எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் போடுவோம். இன்னும் வந்து மழைக்காலம் குளிர்காலம்னா அப்படியே பெச்சிட்டு போத்து படுத்து தூங்கலாமா அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன பண்றது, எல்லாரும் வந்து வேலைக்கு கிளம்பி ஆகணும். அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே தொடர்ந்து 3 விடுமுறை. அடுத்து இன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து திறக்கிறாங்க. அதன் பிறகு வந்து சில ஆஃபீஸ்லாம் வந்து அப்படியே 3 விடுப்பு விட்டுருப்பாங்க. சில தான் விட்டுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த 3 இடைவேளை, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு புதுசாக வந்து ஆரம்பிச்சு மறுபடியும் திங்கக்கிழமையில இருந்து போக போகிறோம். இன்னைக்கு 3 அப்புறம் புதுசாக ஆரம்பித்தாலும் இந்த மாதத்தோட கடைசியில் வந்து இருக்கிறோம் இல்லையா. இன்னும் 2 அப்படியே அடுத்த மாதம் புதுசாக மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே இப்படியே கடைசி எது முதல் எது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே 6 கடந்து போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டு கொண்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச வெப்பமண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா வந்து கேள்வியே. அதாவது வெப்பமண்டல தினம் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அது வந்து எப்போ கடைபிடிக்கிறோம், எந்த நாள் வந்து கடைபிடிக்கிறோம், அது எந்த வருஷத்துலேருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும். நீங்களும் பதில் சொன்னோம் அப்படின்னா சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதிவுகளை தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். நிகழ்ச்சியில் அப்படியே தொடர்ந்து சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். முதல் பாடலாக உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து தான் வருது. ப விஜயுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில கிருஷ்ண மற்றும் அருண் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அப்படியே ஜூன் மாசத்தை வந்து வழி அனுப்பி அப்படியே ஜூலை மாசத்தை வரவேற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூன் போனால் ஜூலை காற்று அப்படின்னு வந்து பாட்டு எல்லாமே வந்து கேட்டு வந்துட்டோம். நேரம் இப்போது 7:09 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது சர்வதேச வெப்பமண்டல தினம் என்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டிலிருந்து அதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாருமே வந்து அவனுடைய பதில்களை கொடுக்க அப்படி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கேன் பதிவுக்குகளை பதில்களை நீங்க தாராளமா கொடுக்கலாம். யாரெல்லாம் பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அரியலூர் மாவட்டம் ஆண்டிமனத்திலிருந்து சரவணன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாமலேரி முத்தூர்லேருந்து சரவணன் அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிஹரன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதி, அதாவது ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில தான் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததா ஃபர்சானா அவங்க அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யார் போட்டிருக்காங்க, வர்மா அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஹீரமணி வர்மா அவங்க வந்து ஃப்ரம் எங்கேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா பத்தப்பரா அப்படிங்கிற இடத்துலேருந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய பதிலை. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தர்மபுரி முருகன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹரிகரன் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே இதனுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சுளை ரீஜா மனோகரன் அவங்க நலமா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு பொன்னான வணக்கம் காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக வந்து முகநூல் பக்கத்தில் வந்து கொடுக்கலாம். அதாவது சர்வதேச வெப்பமண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. கபிலனுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

7:18 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து பாடல் எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்து அப்படியே கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் இல்லையா? என்னதான் நாட்டு நடப்புலாம் இருக்கு, இப்ப இல்லைனாலும் நம்முடைய வரலாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள்ல கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து எப்ப கொண்டாடுறோம், எப்படி அங்கிருக்கு அங்கீகரிச்சாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால வந்து இன்னைக்கு என்ன கேள்வினா, சர்வதேச வெப்பமண்டல தினம்

கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டுல இருந்து அதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நான் போடுற பதிவு கீழே உங்களுடைய பதில்கள் நீங்க தாராளமா கொடுக்கலாம். வேற யாரெல்லாம் பதில வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுலை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், இந்த நாளில் தான் முதல் முதல்ல வந்து இந்த தேதியில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து சாமுனி கேஎம் அவங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க கொம்மனஞ்சாவடியிலிருந்து. அடுத்ததாக வடும்தோறும் இந்த நாளில் தான் வந்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ மாணிக்கம் கோபி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செந்தில் என்ஆர்சி அவங்க வந்து இனிய காலை வணக்கங்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில்குமார் செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. அடுத்ததாக ரவிச்சந்திரன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க சங்கரன் கோவில் நகரத்திலிருந்து தென்காசி மாவட்டத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது நான் முத்துக்குமார். வரிகளில் சித்தார்த் பாடிய பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத். இசையில கேட்டு அடைந்திருங்கள். இது ரெயின்போ பன்மலை 101.4.

0: கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்குகள் உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. நேரம் 7:30. நேயர்களை நீ கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க. நம்மளால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறலை, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி
1: அப்படின்னானான்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில தாமரையோட வரிகளில் கிரிஷ் பென்னிடயால் மற்றும் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் 7:29 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து பாடலுடைய ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதாவது சர்வதேச வெப்ப மண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டு முதல்

நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் வந்து நாம எழுந்திருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து சர்வதேச தினம் ஒரு தினம் தான் வந்து பேசிட்டு இருக்கோம். என்ன தினம் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புதுசா வச்சிருக்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து சர்வதேச வெப்பமண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. அது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு தான் வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு தான் வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா வந்து அவங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமா கொடுக்கலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்து கோ திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி பாடிய பாடல். கேட்டு அடைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:41 ஆயிட்டுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வந்து சர்வதேச வெப்பமண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு நேயர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மகாராஜ் கிருத்தான்புரி குஸ்வாமி, அவங்க வந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா குறுக்காத்தூர் கே கே ஞானமுருகன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ராகவன் ரங்கசாமி காலை வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கமலா வரதன் வணக்கம் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து கேள்வியே மறுபடியும் இங்கே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு என்கிட்டே நீங்களே பதில் சொல்லிட்டீங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அன்பு சகோதரி தமிழ் மொழிக்கு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விஜயகுமார் அவங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்ஜேஸ்க்கும் சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரேவதி ராஜன் பாபு அவனுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பார்த்தோம்னா கணேஷ்குமார் காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராஜராஜா அவங்க வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம். அடுத்ததா மயிலை பட்டாபி வந்து இந்த வருஷத்துலேருந்து தான் கடைபிடிக்கிறோம், ரெண்டு கேள்வியுமே சின்ன சின்னதாக கேட்டோம், அதுலேயும் ஒரு கேள்விக்கு மட்டும் வந்து பதில் சொல்லியிருக்காரு மயிலை பட்டாபி. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பதில்கள், அதாவது சர்வதேச வெப்பமண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகளில் அரிசேராஜ் இசையில ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 7:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் வந்து நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது சர்வதேச வெப்பமண்டல தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. நேயர்களுடைய பதில்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புவனகிரி சுமதி பாபு இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், ஹரிஹரன், சூளை ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தென்கட்சி சுவாமிநாதனுடைய தகவல் அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததான் மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாட்டு சாரதி முனுசுவாமி அவங்க காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராமன் கிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவங்களும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாமளும் நிகழ்ச்சியுடைய கொஞ்சம் நிறைவில் வந்துட்டோம் அப்படிங்கிறதால வந்து நாமளும் வந்து கட்டாயமாக வந்து பதிலை சொல்லியே ஆகணும் இல்லையா. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி சரியான பதில்தான், அதாவது சர்வதேச வெப்பமண்டல தினம் வந்து ஜூன் மாதம் 29 தான் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இன்னைக்கு தான் வந்து ஜூன் மாதம் 29 சர்வதேச வெப்பமண்டல தினம். இது வந்து எல்லா வருஷமும் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரும். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிச்சிட்டு வரணும் அதில் வந்து சில குழப்பம் இருக்கும். 2016-17 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் 2017 சொல்லியிருந்தீங்க, 2016 சொல்லியிருந்தீங்க. என்னன்னா 2016 வந்து ஐநா சபை வந்து இந்த தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஆனால் நம்ம கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தோம்னா 2017 வருஷத்துலேருந்து தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். இப்போ இந்த வெப்பமண்டல தினம் இருக்கு இல்லையா, அதை வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னும்போது வந்து நிறைய புவி வெப்பமாதல் அப்படின்லாம் சொல்லுவோம். நிறைய வந்து இப்போ நம்ம கூட கோடைக்காலத்தில் வந்து நிறைய சவால்களெல்லாம் வந்து அப்படி எதிர்கொண்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து வெப்பமண்டலமான அந்த நேரங்களில் வந்து எப்படி வந்து நமக்கு வரக்கூடிய அந்த சவால்களை இல்லைனா அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறதாகவும் இந்த புவி வந்து கொஞ்சம் வெப்பமடையிறதுலேருந்து பாதுகாத்து அப்படியே கூலாக இருக்கணும், அதுக்கு வந்து நம்மளுடைய பங்குலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். இதை வந்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இதுடைய முக்கியமான நாளாக வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஏற்கனவே பதில் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த நாளை வந்து நினைவுபடுத்தி பார்த்துப்போம். இல்லை எனக்கு பதில் தெரியாது, நான் அதனால்தான் பதிவே போடலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். இல்லை நான் வந்து பாட்டு மட்டும் கேட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க, நான் வந்து எங்கள் பதிலெலாம் போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் பரவாயில்ல, வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரக்கூடிய பாடல் குட்டி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. தாமரையுடைய வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் உடைய இசையில சாகர் மற்றும் சுமங்கலி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 அயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைவது நான் கே தமிழ்மொழி. நம்ம ரெயின்போ எஃப்எம் எப்படி வந்து அப்படியே ரஷ்ஷாக இருக்க போதோ அதே மாதிரி தான் வந்து ரோடு எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ரஷ் ஆகிடும். ஒரே டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க வரவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அதனால வந்து ஒரே கூட்டமாக இருக்கும். அதாவது கூட்டம்னா டிராஃபிக் அதிகமாகும் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் எங்கே போனாலும் சரி கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் இல்லையா. நீங்கள் வந்து டூ வீலரில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வேகமாக அவசர அவசரமாக பதட்டமாக நம்மளுக்கு நேரம் அதிகமாக ஆக ஆக என்ன ஆகணும்னா பதட்டம் அதிகமாகும், டென்ஷன் ஆகும், நிற்கும் போது ஐயோ எப்படா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டென்ஷனாக இல்லாமல் கூலாக போகணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி தொடர்ச்சியாக வந்து நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டு எழுந்திருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிஹரனுடைய குரலில் ஹாரி ஜெயராஜ் இசையில் கேட்டு அடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

நேரம் 8:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாடல்களோட வந்து இணைஞ்சிருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எல்லோரும் வேக வேகமாக அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்து ஆஃபீஸ்க்கெலாம் வந்து கிளம்பி தயாராக இருந்து அப்படியே 9 மணிக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஓட போகிறோம் இல்லையா. அதனால் வந்து ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து உங்களுக்காக அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நிகழ்ச்சியில்

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

மாயாவி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாருடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில புஷ்பானம் குப்புசாமி மற்றும் கல்பனா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 8:41 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில நீங்க அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து ரவிசங்கருடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில அருண்மொழி மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தும் விவேகாவோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். நேரம் இப்போது 8:52 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்ஷா ரெயின்போ. ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் வந்து அப்படியே வந்து எல்லாரும் சூப்பரான பாட்டு எல்லாமே வந்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து கிளம்பி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வந்து சாப்பாடு பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பீங்களா? மறக்காமல் என்ன பண்ணணும்னாக்கா கூடவே வந்து வாட்டர் பாட்டிலையும் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்க. வாட்டர் பாட்டிலாம் வெறும் எம்டி பாட்டிலாம் எடுத்து வச்சுக்கூடாது. பாட்டில் தானே எடுத்து வச்சுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எம்டி பாட்டிலாம் வந்து எடுத்து வச்சுக்க கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சும்மா இப்போலாம் வந்து பசங்கிட்ட வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு என்ன சொல் ஒரு 100 ml இல்லை 200 ml தண்ணி பிடிக்கிற மாதிரி கேன்லாம் வந்து பசங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த தண்ணி காலையிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா குடிக்கவே மாட்டேன் சாயந்தரம் வர வரலையும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் பசங்களுக்குலாம் வந்து இந்த 1 லிட்டர் தண்ணி கேன் இல்லை 1.5 லிட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கொடுத்து அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி அனுப்புங்க. அதே மாதிரி பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து கேரா வீட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட சும்மா அப்படியே அப்பப்போ வந்து தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து வெளியில் போகிறவங்களும் வந்து தண்ணியை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கொடை வந்து முன்னாடி வந்து வெயிலுக்கு கொஞ்சம் கொடை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறது போய் இப்போ வந்து என்னென்னா வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் காயுது இல்லையா, அதனால் வந்து நீங்கள் கொடையை வந்து கையில் பத்திரமா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து மழையிலேருந்தும் பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிலேருந்தும் வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ளலாம். வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் தலைக்கு கவசத்தை அதாவது ஹெல்மெட்டை வந்து எடுத்துகிட்டு போங்க. ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முன்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இல்லைம்மா நான் வந்து எங்கே இந்த வெயிலில் வந்து வெயிலோ மழையிலையோ வந்து மாட்டிக்கிறேன், அதனால் கார் தான் வச்சுருக்கேன் காரில் தான் போகிறேன் இல்லை வேறு எதனா வெஹிக்கிளில் தான் போகிறோம் அப்படின்னா நீங்களாக சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து சாலை விதிகளை மறக்காமல் வந்து கடைபிடிங்க. அவசரமாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிக்கிற வாகனத்தை வந்து முந்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப வேகமாகலாம் போகாதீங்க. சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அந்த சிக்னல் போடுறதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் வந்து வேகமாகலாம் ஓடாதீங்க, பொறுமையாக போங்க. எங்கே கிளம்புறதா இருந்தாலும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா வந்து சரியான இடத்துக்கு வந்து நீங்கள் போக முடியும். அப்படியே இந்த மாதிரி நேரங்கள்லேயே வந்து சும்மா குட்டி குட்டி சின்ன சின்ன உதவிகளையும் மற்றவங்களுக்கு உங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதை பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்றைய நாள் இன்னும் சிறப்பான நாளாக உங்கள் எல்லாருக்குமே அமையும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடு இப்போ இந்திய அதாவது ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து அப்படின்னு வந்து டடா பாபாய் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலிருந்துன்னா மஜா திரைப்படத்திலிருந்து தான் வருது. கபிலனுடைய வரிகளில் வித்யாசாகர் இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளாா்.

கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

0: மூன்று நிமிடம் ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ் நேர்களே, ரெயின்போ பண்பலை 101.4 இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனால். எஸ் நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பரான வைபான ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் தான் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த காலை நேரத்தில் வந்து அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணி லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற அந்த மொமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிடணுங்க. ஆனால் அதுக்குன்னு வந்து என்ஜாய் பண்ணுறங்கிற நேரத்தில் வந்து வேகமாக தான் நான் போவேன், த்ரில்லாக வந்து வேகமாக ஓட்டுவேன் அப்படின்னா வந்து ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாகனங்களை நீங்கள் ஓட்டி கொண்டு போயிட்டுருக்கீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு அப்படின்னா வந்து மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். எஸ், ஸோ உங்களுடைய வேலைக்கு போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்காகவே சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து சூப்பரான பாடல் வரும்போதே ஆப்போசிட்டில் குறுக்க வண்டியும் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நிதானமாக பொறுமையாக போனீங்கன்னா, யாரையும் திட்டாமல் யாருக்கிட்டையும் திட்டு வாங்காமல் போனீங்கன்னா உங்களுக்கும் நாள் அழகாமையும் மற்றவங்களுக்கும் நாள் அழகாமையும். ஆமாம், நம்மளுக்குனே வர்றீங்களாடா காலையிலே அப்படின்னு சில நேரம் தோணும், அப்படிலாம் வரதான் செய்வாங்க. ஆனால் நாம் அதை எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வைப் சாங் அதை பற்றி தான், மக்காமிஷி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பிரதர் திரைப்படத்திற்காக பால்டப்பா உடைய வரிகளில், பால்டப்பாவுடைய குரலில், ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் கேட்டு நிமிடங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுலு.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.

0: நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி.
0: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Bamshi.
1: எஸ் நேர்லி, யாராவது போற வழியில ஏதாவது சொல்லிட்டு போனாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, லைஃப கொஞ்சம் ரசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் யாராவது குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, யாரு என்ன வந்தாலும் இன்னைக்கு நான் வந்து சந்தோஷமா தாண்டா இருக்க போறேன், யாரு என்னுடைய மனநிலையை கலைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான மைண்ட் செட்டோட நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது. எஸ் நேயர்களே, அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். நம்ம ரெயின்போ ராப்ல நல்ல ஃபன்னான குத்தான வைபான சாங்ஸ் தான் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் உங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கா அடுத்த பாடல், வேட்டையன் திரைப்படத்துல இருந்து மனசிலாயோ அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல். அனிருத் மற்றும் தீப்தி சுரேஷும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. விஷ்ணு ஏதவன், சூப்பர் சுபு அவங்களுடைய வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை.

சூட்டுக்கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொண்டர் அண்டர் வண்டர் சூட்டுக்கண்ணா.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. எஸ் நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் வித் மீ ஆர்ஜே ஜோனால். நேரம் இப்போ 9:16 ஆயாச்சு. ஸோ ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கும் பாடல் அயலான் திரைப்படத்திலிருந்து மாஞ்சா நீ மாஞ்சா நீ அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். ஏஆர் அமீன் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இந்த பாடிய பாடல் சிவகார்த்திகேயன் மற்றும் ஏஆர் ரஹ்மானுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதோலு.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம கேட்டு முடித்த பாடல் அயலான் திரைப்படத்திற்காக தான் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடலை கேட்டு முடித்தோம். ஸோ அந்த பாடலோடைய வரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வரி இருந்திருக்கும். மற்றவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்காத, உன்னோட கனவுக்காக உன்னோட லட்சியத்துக்காக அதை எதையுமே கேர் பண்ணிக்காமல் ஓடிக்கிட்டே இரு, நீ வந்து கண்டிப்பாக உயரத்தை அடையலாம். எப்படி ஒரு பட்டம் வந்து அதோடைய மாஞ்சா வந்து இழுக்க இழுக்க அப்படி வந்து போய்கிட்டே இருக்கோ, பறந்து போய்கிட்டே இருக்கோ காத்து அடிக்கிற திசையை நோக்கி. அதே மாதிரி நீயும் லைஃப் போகிற அந்த ஒரு ஃப்ளோவை நோக்கி போய்கிட்டே இரு, உயரமாக பறந்துக்கிட்டே இருக்கு. கீழே இருக்கிறவங்க உன்னை பிடிச்சி இழுக்கலான்னு பார்ப்பாங்க, உன்னை வந்து வெட்டலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனாலும் எவ்வளோதான் உன்னை வந்து பின்னால் இழுத்தாலும் நீ வந்து உயரமாக போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாஞ்சானி அப்படிங்கிற சூப்பரான பாடலை தான் நம்ம கேட்டு முடித்தோம். நேரமைப்போ 9:21 ஆயாச்சு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கிற சூப்பரான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாலா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. ஜெயிலர் திரைப்படத்திற்காக ஷில்பா ராவ் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடிய பாடல் தான் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில அருண் ராஜா காமராஜோடைய வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுல.

ஃபயர் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:25 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கும் இந்த மண்டே திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பான பரபரப்பான ஒரு

நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் காலையில் இந்த நேரத்துக்கு இருக்கும். ஆக்சுவலாக இந்த நேரத்துக்கு வந்து எல்லோரும் செட்டில் டவுன் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு எல்லாரையும் அனுப்பி முடிச்சு குழந்தைங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாம் எப்படியும் இந்த டைமுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து எல்லோரும் செட்டில் டவுன் ஆன நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம். சில நேரம் ஏண்டா சண்டே முடிஞ்சு மண்டே வருதுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதை வந்து நம்மளால் நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்கள் வர்றதை நம்மளால் தடுக்க முடியாது. வர்றது வரதான் செய்யும், நடக்கிறது நடக்கணும்னு இருக்கிறது நடந்து தான் தீரும். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். இன்றைக்கும் இந்த திங்கக்கிழமை காலையில் கூட ஒருவேளை சிலர் வந்து ஐயோ என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உட்காந்துருக்கலாம். சிலர் ஐ இந்த புதிய நாளில் இந்த புதிய வாரத்தில் எனக்கு இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு நேரம் இருக்கு, இன்னும் புதிய காரியங்களை செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பர்சீவ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நாளும் அமையும் அப்படிங்கிற

இன்னும் புதிய காரியங்களை செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பர்சீவ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நாளும் அமையும் அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ சில நேரம் வாழ்க்கையில் சில காரியங்கள் மேலே நம்மளுக்கு கண்ட்ரோலே இருக்காது, அந்த காரியத்தெல்லாம் விட்டுருந்தோம், வாழ்க்கையே பார்த்துக்குவோம். ஆனால் சில காரியங்களில் நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும், நம்ம சின்ன சின்னதாக எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன்ஸில் அதில் நம்மளோட கண்ட்ரோலை அப்ளை பண்ணி நல்ல முடிவுகளை எடுத்தோன்னா வாழ்க்கை இனிதாக அமையும். ஓகே, ஸோ டே இருக்குலையே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திங்கக்கிழமை கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான டேயாக அமையும், இந்த வாரமே ரொம்ப அழகாக ஒரு நல்ல வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்டு அடுத்த பாடல் நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து தான் அச்சச்சோ அப்படிங்கிற சூப்பரான பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. கரிஷ்மா ரவிச்சந்திரோடைய குரலில், விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய வரிகளில், ஹிப்ஹாப் தமிழாவோடைய இசையில் கேட்டீங்க. இந்த நேரங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

திரைப்படத்துல இருந்து அச்சோ அப்படிங்கிற சூப்பர் டூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 9:31. அடுத்ததா ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்துட்டு இருக்கும் சூப்பரான வைபான பாடல் தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து ஜிங்கு சான் ஜிங்கு ஜிங்கு சா அந்த பாட்டு தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. வைஷாலி சமந்த் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஆதித்யா ஆர்கே இணைந்து பாடிய பாடல் தான் இது. கமல்ஹாசனுடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மானோட இசையில கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: எஸ் நேர்களே, நேரம் சரியா 9:37 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் நல்ல வைபான சாங்ஸை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும், அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணோன்னு வந்து லாஸ்ட்டு சாங் கேட்குறதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருந்தேன். அதில் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். என்ன தெரியுமா, வென் லைஃப் கிவ்ஸ் யூ லெமன் மேக் லெமனேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை உங்களுக்கு புளிப்பாக நல்ல லெமன் லெமனாக வந்து உங்கள் கையில் தரும்போது, ஐயோ என்னடா இவ்வளோ புளிப்பாக இருக்குது நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து மூஞ்சி சுழிச்சிக்காம அந்த லெமனை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சர்க்கரையும் ஆட் பண்ணிங்கன்னா அது இந்த கோடை காலத்துக்கு, அதுவும் இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குளிர்பானமாக ஒரு லெமனேடாக வந்து மாறிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்படுதுங்கிறத விட அதை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய மனப்பான்மை, நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு லாஸ்ட் சாங்க்கு முன்னாலே சொல்லியிருந்தேன். அதுதான் நான் இப்போவும் சொல்கிறேன். உங்களுடைய மனப்பான்மை எதை பற்றி இருக்குது, நான் இதை எப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு இப்போவும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் ஒருவேளை இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்த பிறகு கூட நீங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி நாள் அமைஞ்சிருக்காது, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த காரியங்களை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். சில நேரம் வந்து எக்ஸாம் ஃபெயிலியர் நடக்கலாம், சில நேரம் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகலாம். எல்லா காரியத்தையும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: வணக்கம். 12 பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா, உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
5: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா, எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
5: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
4: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
3: மறுபடியும் எது கழுவுற?
5: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
6: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
9: ரெயின்போ ராப்.
10: ரெயின்போ ராப்

குட்டி சுட்டி பிரேக் எடுத்து முடிச்ச நேரம் 9:41 மீண்டும் வந்து சூப்பர் டூப்பரான பாடல்களை கேட்கலாம். ஸோ அந்த எக்ஸாம் ஃபெயிலியர் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது நடந்தாலும் மறுபடியும் எழுந்து மறுபடி புதுசாக முயற்சி பண்ணுறதுல தான் நம்ம வெற்றி அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்றைக்குமே நம்ம தோல்வியை ஒத்துக்கலைன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு தான் அர்த்தம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாம். தலைவன் தலைவி திரைப்படத்தில் இருந்து தான் பொட்டல்ல முட்டாயே அப்படிங்கிற சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அவங்களுடைய குரல் மற்றும் சுபாஷினியுடைய வரி அவங்களுடைய குரலில் இணைந்து பாடிய பாடல் விவேக்குடைய வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதோலு.

ஐவி திரைப்படத்திலிருந்து சூப்பர் டூப்பரான பாடலை கேட்டு முடித்த நேரம் 9:46. அடுத்ததா நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே வந்துக்கிட்டு இருக்கும் பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கன்னிமா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடிய பாடல்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நேரம் 9:51. அடுத்ததா உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோன் என்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. சுப்லான்ஷினி, தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் இணைந்து பாடிய பாடல். அறிவுடைய வரிகள்ல ஜிவி பிரகாஷ் செய்யல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதுல.

நேர்களே, சூப்பராக பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 9:56 நிமிடமும் ஆயாச்சு. ஸோ நிறைவு பாடலாக என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராசி திரைப்படத்திலிருந்து சலம்பல என்கின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. சாய் அபியான்கருடைய குரலில் சூப்பர் சுப்புவோடைய

0: வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில். ஸோ மீண்டும் உங்களாரையும் 10 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆழ்ஜே சோனால்.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்

இரண்டு நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 10:03 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும் நாங்க ரெண்டு பேரும் இணைந்துதான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு மணி நேரத்தை வந்து உங்க கூட வந்து ஜாலியா ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்க போறோம். என்ன விளையாட்டு விளையாட போறோம் ஜோனல்?
1: எஸ், நம்ம வந்து எழுத்து விளையாட்டு தான் விளையாட போறோம்.
0: ஆமா, இது எழுத்து விளையாட்டுன்றது என்னடா, அது வார்த்தை விளையாட்டு சொல்லுவாங்க, எழுத்து விளையாட்டு
1: வார்த்தையா ரெண்டு எப்படியா சொல்லிக்கலாம்
0: அப்படி யோசிப்பாங்க. ஆனா இதுல ரெண்டு விளையாட்டு எழுத்து வந்து நாங்க சொல்லுவோம், ஆனா நீங்க வந்து வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கணும்.
1: ரைட், அதுக்கு எதுவும் நேரம் உண்டா?
0: கண்டிப்பா வந்து நம்ம நேயர்கள் வந்து கண்டுபிடிங்கன்னா ஒரு மணி நேரம் அவ்வளவு வச்சுன்னு இருப்பாங்க வார்த்தைகளை, ஒரு மணி சொல்லிட்டே இருப்பாங்க, இவ்வளவு இருக்கு டைம் கொடுங்கன்ட்டு. ஆனா வந்து நேரம் கருதி உங்களுக்கு வந்து 10 வினாடிகள் தான்.
1: அடடே,
0: 10 வினாடிகளுக்குள்ள ஒரு கடகடன்னு சொன்னா ஒரு 8 வார்த்தையை சொல்லிடலாம். ஆமா, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 6-5 சொல்லலாம் கண்டிப்பா.
1: சூப்பர்.
0: அதனால வந்து என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு எழுத்து கொடுத்துருவோம்,
1: ஓகே,
0: அந்த எழுத்துல இருந்து அவங்க 10 வார்த்தைகளை வந்து சொல்லணும். 10 வார்த்தைகள் இல்ல, 10 நொடிக்குள்ள அவங்களால எத்தனை வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அதனை சொல்லலாம்.
1: சூப்பர்,
0: போயிடுவோமா நேயர்கிட்ட? நேயர், நீங்களும் வந்து இணைப்புல வரணும், அதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5254 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
1: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கோம். உங்களுக்கான எழுத்து என்னன்னு பாத்துடலாமா?
2: சொல்லுங்க.
0: தா, குரில் தா.
2: தண்ணீர், தந்தை, தகரம், தவறு, தடம், தலம், தரிசனம்.
0: தரிசனம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், 10 செகண்ட் முடிஞ்சிச்சு.
1: நான் 7 வார்த்தை சொல்லிருக்காங்களே, பரவாயில்லையே.
0: ஆமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா,
2: பரவாயில்ல, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்து நேயர் யார், இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தக்கடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும்
3: மகிழ்ச்சி. அதுவும் என்னத்துல இருந்து இந்த மண்டே மார்னிங் பயங்கரமா யோசிக்க இருக்க போறீங்க எங்க எல்லாரையும்.
0: ஆமா, இப்ப உங்களுக்கான எழுத்து கொடுத்துடலாமா?
3: சொல்லுங்களேன்.
0: உங்களுக்கான எழுத்து வந்து க.
3: க.
0: டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
3: முதல் எழுத்துக்கா? அப்புறமா
0: அவ்வளவுதான். நீங்க அதுல வந்து 10 நொடிக்குள்ள எத்தனை வார்த்தை சொல்லணும், அந்த கால ஆரம்பிக்கிற வார்த்தைகள், சரிங்களா?

0: உங்களுடைய நேரம் வந்து இப்ப தொடங்குது.
1: கடல், கயவன், கம்பளம், கம்பளி, கவர், கவன், கத்தூரி.
0: வணக்கம்
2: காலை வணக்கம் தமிழ் மொழி மேடம் அண்ட் சோனால் மேடம்.
0: காலை சோனலுக்கு இதே குழப்பம், இப்ப உங்களுக்கு மொழியா மொழியான்ற குழப்பம். வணக்கம்.
2: தமிழ்ல காமனா சொன்னா பரவாயில்ல, ஆனா ரெண்டு பேர் இருக்கீங்க.
0: ஆமா, மொழிக்கு வந்து விழி இல்ல. ஆமா, மொழிக்கு வந்து தமிழ் விழி.
2: ஆமா,
3: அதனால மொழியோடு விளையாடுறதுக்காக சூப்பரான ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். சோ உங்களுக்கான எழுத்து என்னன்னு பாத்துடலாமா?
0: உங்களுக்கான எழுத்து குறியில் ப.
2: பசி, படம், பட்டினி, பருவம், பன்றி.
0: எத்தனை சொல்லிருக்கீங்க?
3: அஞ்சு.
2: ஐந்து.
0: நேரம் முடிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி. நேர்கள் எல்லாருமே வந்து நம்ம செகண்ட்ஸ் கொடுத்தோன்னே என்ன பண்றாங்கன்னா, அந்த செகண்ட்ஸ்க்குள்ளதான் அவங்க வந்து அப்படியே
3: ஐயோ 10 seconds தான் இருக்குது, ஐயோ மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சு.
0: இப்போ வந்து அப்படின்னா நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து சொல்லலாம் எவ்வளவு நேரம் சொல்லலாம், ஆனா கேப் எடுக்க கூடாது. கேப் எடுத்து அவுட்.
3: அப்பதான்
0: வந்து அவங்க ஃப்ரீயா விளையாடுவாங்க
3: நிறைய. ஓகே, அப்போ எவ்வளவு வேகமா என்ன வார்த்தைகள் சொல்றாங்கன்னு பாப்போம்.
0: ஏன்னா 10 seconds இருக்காங்க, அதையும் யோசிச்சுட்டு விட்டுறாங்க. நீங்க அதனால இப்ப வந்து நீங்க வந்து கேப் வந்து விடக்கூடாது. கேப் விட்டீங்கன்னா நீங்க வந்து அப்படியே அவுட்னு அர்த்தம்.
3: இது நல்லா இருக்கே, கேப் விடாம வரிசையா சொல்லிட்டே இருக்கணும். ஆமா, நைஸ்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: சென்னை நூம்பல்ல இருந்து ஏமா.
0: வணக்கம், சொல்லுங்க ஏமாமா.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மொழியோட விளையாடி விழியோட காத்திருக்காங்க.
0: மொழியோட விளையாட விழியோட காத்திருக்கீங்களா? மகிழ்ச்சி. பக்கத்துல ஜோனலும் இருக்காங்க. உங்களுக்கான எழுத்து சொல்லுவோம். குறில் ம.
4: மலை, மத்தம், மங்கை, மத்தளம், மத்தாப்பு, மஞ்சள், மயக்கம், மதகு, மட்டம்.
0: பேசுறீங்க கலா? எங்க சாப்பிட்டீங்களா கலாமா?
5: சாப்பிட்டேன் மேடம்.
0: நாங்களும் சாப்பிட்டோம். உங்களுக்கான எழுத்து வந்து நெடில் தா.
5: தாவரம்.
0: தா, பெரிய தா சொல்லுவோம்ல அது, நெடில்.
5: தாள்.
0: தாள். சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க பாப்போ. ஸ்லோவா வரீங்களா? அவுட்.
5: தாமரம். தாமரம்.
0: நிறுத்தாம சொல்லுங்க பாப்போம். அடுத்தடுத்து கவிப்பா என்ன சொல்றீங்க?
3: ஆஹா, தா.
0: தா நெடில். தா நெடில். தான் சொல்லுவோம்ல அந்த தா நெடில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி கலாமா. நன்றி, நன்றி. இதே மாதிரிதான் வந்து நம்ம வந்து விளையாட போறோம். இந்த ஒரு மணி நேரம் வந்து இப்ப வந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தொடர்ந்து பேசுவோம்.
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: Welcome back to Get Set Go நிகழ்ச்சி நேயர்களே. நேரம் இப்போ 10:16 ஆயாச்சு. இன்னைக்கு நான் மற்றும் ஆர்ஜே
1: தமிழ் மொழி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஷோ வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கம்பெனி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு எழுத்து நம்ம கொடுப்போம், அதை வந்து அப்படியே கடகட ஸ்டாப் பண்ணாம நேயர்கள் வந்து வார்த்தைகளை வந்து அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். அப்படி எங்கேயாவது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ அப்போ வந்து அவங்க அவுட்டு இல்லையா.
0: நேரம் எல்லாம் கிடையாது, நீங்க நிறுத்தினீங்கன்னா போச்சு அப்படிங்கிறது.
1: இப்போ அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம் பரிசோதிக்கிற ஒரு விளையாட்டு இது, சரிங்களா? உங்களுக்கான வார்த்தை நீங்க இவ்வளவு தூரம் பேசினதால உங்களுக்கு என்ன வார்த்தைன்னா குரில்
2: அம்மா
0: பேர்லாம் சொல்லக்கூடாது வார்த்தைகள். ஆமா, வணக்கம்.
3: மல்லிகை, மருந்து, மரம்.
1: நாங்க ஊனே சொல்லக்கூடாது, நீங்க அப்படி சொல்லிட்டே போனோம்.
3: ஓஹோ, மக்கு
1: வணக்கம் விஜயம்மா, உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா?
4: சன்னல், சட்டை, சக்கரம், சர்க்கரை, தங்கு, சத்துணவு, சாப்பிடு.
1: சாப்பிடு
4: இல்ல மேடம், கேன்சல்.
1: ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணாங்க. அடுத்தது
4: சகலகலா, சனி, சல்லடை,
1: வாழ்த்துக்கள். நன்றி. சாப்பாடு. வணக்கம்
0: கார்த்திக் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார், உங்களுக்கான எழுத்து என்னன்னு பாத்துடலாமா? டா, குரில் டா.
5: தண்ணீர் அந்த டா மா?
0: இல்ல இல்ல, தா இல்ல, டா.
5: தானா அந்த தாகம், தாகம் அதான்.
0: ஓ, அப்படி வராதோ. சாரி சாரி,
5: நீங்க சொல்லுங்க கொஞ்சம் தெரியல எனக்கு.
0: ஓகே, தா வச்சுக்கலாமா? தா, தண்ணீர் அந்த தா, குரில் தா வச்சுக்கலாம்.
5: ஓகே, தண்ணீர்

0: தவம் தவசி தலம் தவம் தசி அப்புறம்
1: உங்களுக்கான
2: வார்த்தை தீ குரில் தீ
3: தின்பண்டம் வருமே
2: அதேதான் அதேதான்
3: யோசிச்சாலே
2: அவுட்டு
1: வணக்கம்
3: சாதுரியம்
2: நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த நீர் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
2: வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க
4: எழுத்து
2: வந்து பாத்தோம்னாக்கா பா நெடில் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பா சொல்லுங்க
4: பாரதியார் பாரதிதாசன் பாட்டு பால் பாவலன் பாகம் பாகப்பிரிவிலை பாகற்காய் பாசம்
2: நீங்க சொன்னதெல்லாம் ஓகே பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம்
1: அது கழிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரு ஏழு வார்த்தை சொல்லிருக்காங்க
2: ஆமா
4: மேடம் பாரதிதாசோட ஏகத்தில மாட்டீங்க என்ன காரணம்
2: ஆஹா பேர் இருக்க கூடாதுன்னு பேர் பாரதியார் பாரதிதாசன் பேர் இல்ல
4: சரி ஓகே
2: ஓகே ஆனா ரொம்ப அற்புதமா விளையாடுங்க அப்படியே வேகமா சொல்லிட்டே போனீங்க வாழ்த்துக்கள்
4: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம்
5: ஹலோ வணக்கம் மேடம்
2: வணக்கம்
1: வணக்கம்
5: தஞ்சாவூர் ஜெயா பேசுறேன்
1: எப்படி இருக்கீங்கம்மா
5: நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்கம்மா
1: சூப்பரா இருக்கோம்மா உங்களுக்கான எழுத்து என்னன்னு பாத்துடலாமா
5: ஆ சொல்லுங்கம்மா
1: சி
2: ஊரு பேரு இந்த பாருங்க ஊரு பேரு ஆள் பேர்லாம் சொல்லக்கூடாது காமெடி பண்றீங்க காலையிலேயே கால் பண்ணிட்டு சிப்ஸுங்கிறீங்க உண்டை மயக்கமா இல்ல பசி மயக்கமா
1: அந்த மயக்கம் பேசிய மயக்கம் நல்ல முயற்சிமா
5: வேற என்ன
1: வேற எழுத்தா சரி ஓகே உங்களுக்கு இன்னொரு எழுத்து கொடுப்போம்
5: ஆடம்பரம் ஆதி ஆதின் பால்
2: சொல்லக்கூடாது நீங்க சரிங்களா சரி அவன் மொத்தம் வந்து நீங்க வந்து எதை எடுத்தாலும் சரி நீங்க எந்த

0: எனக்கு கொடுங்க, நான் முதல்ல சாப்பாடு தான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் மா, நன்றி. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான காலை வணக்கம்
0: சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தமிழ்களுக்கு ஒரு பாட்டுங்க, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே என்று நீ பாடு என்ற எண்ணத்துடன் நிகழ்ச்சியை இணையும்.

0: எனக்கு உண்டான
1: எழுத்து, உங்களுக்கு உண்டான எழுத்து வந்து நெடில் தீ, தீ தீ தீ சொல்லுவோம்ல நெருப்பு, அந்த தீ, தீ
0: தீபம்,
1: ஆ
0: தீங்கு,
1: ம் வேகமா சொல்லுங்க,
0: தீங்கு, தீங்கு, தீ சொல்ல நெடில் குரலின்னு கூட சொல்லியிருப்பேன்,
2: கொஞ்சமாவது தெம்பா இருக்கணும் இல்லையா?
1: சாப்பாடே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எழுத்து உங்களுக்கு, வா குரில் பா,
3: வா குரில் தானே,
1: குரில்
3: தான், வரவேற்பு, வருகின்றால்,
1: அதாவது வண்டி ஒண்ணு, வண்டி சக்கரம் ஒண்ணு, வண்டி ஓட்டுநர் ஒண்ணு,
2: விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா? அதாவது வந்து பேர்ல ஒரே எழுத்துல ஒரு பேரு இருக்கணும், அப்புறம் வந்து இடம் இருக்கணும், அப்புறம் ஒரு உணவு பொருள் இருக்கணும், அந்த மாதிரி வந்து லிஸ்ட் போட்டு வரிசை எல்லாம் எல்லா டைப் ஆஃப் இதுவும் வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கு.
1: நம்ம ஒரு நாள் விளையாடலாம் நினைக்கிறேன்,
2: இது நல்லா இருக்கும்.
1: ஆமா, அந்த மாதிரி வந்து பண்ணலாம். நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யாரு? வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம் மேடம்,
1: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க
4: மேடம்? சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம். உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க.
1: இ, குறில் இ, ஆமா,
4: இரும்பு, இரும்பு வரை,
1: ஆமா,
2: எல்லாருக்கும்
1: இதே பிரச்சனை தான். அதாவது எங்களுக்கு வந்து வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ண முன்னாடியே எடுத்துட்டு லைன்ல அதை வெயிட் பண்ணுங்க, யோசிச்சுக்கோங்க சொல்லிட்டா பேச முடியும். ஆனா இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். நமக்கு டக்குனு கேட்டா வந்து ஞாபகத்துக்கு எனக்குலாம் வந்து இன்னும் மோசம். சாப்பிட்டியான்னு கேட்டாக்கா அது யோசிக்கவே இருக்காது, என்ன சாப்பிட்டேன்னு யோசிக்கவே 2 நிமிஷம் ஆகும்,
2: அடக்கடவுளே.
1: அந்த மாதிரி தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பழனிபாரியோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில கேட்டு முடித்தும் நிரம்பிப்பது 10:36 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு எழுத்து நாங்கள் வந்து கொடுப்போம் உங்களுக்கு, அந்த எழுத்துல தொடர்ந்து எத்தனை வார்த்தைகளை வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து அப்படியே யோசிச்சு கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986 0

0: 3 8 அல்லது 2 9 5 2 5 5 4 4 4 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க இணைப்புல வரலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். தமிழ் மொழி ஜோர்னல் இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: தமிழ் மொழி மேல உங்க விவேகானந்தருடைய பொன்மொழி நல்லா இருந்தது காலையில.
0: அப்படிங்களா? இன்னைக்கா?
2: ஆமா, இன்னைக்கு 6:43 நம்ம சொன்னீங்க நியூஸ் முன்னாடி.
0: நினைக்கிறேன்.
2: சாம்பிராணி சாது
0: வணக்கம். அழகா ஒரு குயில் கூவுற சத்தம் கேட்டுச்சு. நிஜமாவே குயில் தான் கூவுச்சா?
3: உங்களுக்கான
1: எழுத்து என்னன்னு
0: என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? ஊருக்கே
1: போயிடுச்சா?
0: ஆமா, அவங்க வந்து பயந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்? இருவரும் நலமா?
0: ரெண்டு பேரும் சூப்பரா
1: இருக்கும்.
4: உங்களுக்கான
0: வார்த்தை வந்து ஜோனல் சொல்லிட்டாங்க.
4: ஊறுகாய் வராது. உவர்ப்பு, உமை, உபசரிப்பு.
0: எடுத்துக்க முடியாது.
1: உப்பு சொன்னீங்க, உணவு சொல்லிருக்கலாமே.
5: அவங்களே
1: எழுத்தோட வந்திருக்காங்க.
0: சீப்பு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா சீப்பு வந்து நம்ம சீ நெடில் போயிடும் சரிங்களா? மத்தது எல்லாரும் எல்லாமே

0: நீங்க சொன்னது சரி.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்,
0: வாழ்த்துக்கள், நன்றி. அவரு நீங்களா
2: நீங்களா சொல்லாதீங்க,
0: நானே ஒரு எழுத்து கொண்டு வந்திருக்கேன் அதுல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேரம் வந்து 10:42 ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு பாட்டு ஒண்ணு கண்டிப்பா வந்து
2: சூப்பர்
0: வந்துடலாம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தான் வந்து பழனி பாரதியோட வரிகள்ல ஹரிஹரனுடைய குரல தேவாயசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பழம்பளை 101.4.
2: இங்கே எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ நிகழ்ச்சி நேர்களே. நேரம் இப்போ 10:47 ஆயாச்சு. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து வச்சு நாங்கள் ஒரு எழுத்து சொல்வோம், அதுக்கு வந்து அது தொடங்குற வார்த்தைகள் நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் சொல்லலாம், ஆனால் நிற்காம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: நிற்காம சொல்லணும்னு தான் எல்லாரும் வந்து உட்காந்துட்டே சொல்ல போகிறாங்க.
0: நிறுத்தாம
1: ஆமா வார்த்தையை வந்து நிறுத்தாம அழைக்க வேண்டிய எண்கள் 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 4 4
2: அப்படிங்கிற இணைப்பினோட இணைப்புல வரலாம். நேயர் வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநன்றியூர் கணபதிங்க.
2: திருநன்றியூர் கணபதி, சொல்லுங்க கணபதி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே. உங்களுக்கான வார்த்தை வந்து எழுத்து வந்து கொடுத்துடலாமா? வார்த்தையை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க.
3: சரிங்க.
2: உங்களுக்கான எழுத்து வந்து தி. ஆமா, தி, நெடில் தி. திண்டுக்கல்லாம் இல்ல, அது குறியில் இல்ல. தி, தி சொல்லுவோம்ல, நெருப்பு, தீ பற்றுதல் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. திருப்பம்ல தி,
0: நெருப்பு, அந்த தி.
2: அவ்வளவு கஷ்டமான வார்த்தை, எனக்கு நிறைய தோணுது அதுல.
3: தீர்ப்பு.
2: அப்படிதான்
3: திங்கள்.
2: திங்கள் வராதே.
3: திங்கள் வராதா?
2: ஆமா. திக்கு வராதே. சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி. அது கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், ஆனா நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி. ஆனா கொஞ்சம் சிரமமான வார்த்தை. எனக்கெல்லாம் என்னெல்லாம் தோணுச்சு, இனிமே அதை யார்கிட்ட கேட்க போறதுல நல்லா சொல்றேன்.
0: என்ன என்ன தோணுச்சு?
2: அந்த தீர்மானம் அதெல்லாம் தோணுச்சு. தீர்ப்பெல்லாம் தோணுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, தீர்ப்பெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. தீர்மானம், தீர்வு, அதுக்கப்புறம் தீர்த்தமும் சொன்னாங்க. ஆனா சில வார்த்தைகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அது தமிழ் வார்த்தையே இருக்காது, ஆனா அதுதான் வந்து நம்ம தமிழ், தூய தமிழுக்கெல்லாம் வந்து வந்து பயன்படுத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க கூட சொன்னீங்களா கூட, அது கூட
0: இந்த மாதிரி வார்த்தைகள் எழுத்து வச்சு விளையாடும் போதுதான் வந்து தெரியுது, ஓஹோ நம்மளுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் யோசிச்சா வந்து திக்குது இல்ல அப்படிங்கிறது.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம். சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம். இருவருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சார்.
4: சொல்லுங்க மேடம்.
2: சொல்லுங்க மேடம், என்ன என்னைக்காக வச்சிருக்கீங்க அப்படிதானே கேக்குறீங்க? உங்களுக்கான எழுத்து வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து க, குறில் க.
4: காவா மேடம்.
2: ஆமா.
4: கனிமொழி.
2: பேர்லாம் சொல்லக்கூடாது, கனிமொழி தமிழ் மொழின்னு.
4: கயல்.
2: கையலும் பேருதான்.
4: கடமை.
2: கடமை.
4: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு.
2: அப்புறம் அடுத்து
4: கருத்தம்மா.
2: கருத்தம்மா பேரு தானே.
4: கருவி.
2: ஏங்க
0: பேரே கிடையாது
4: மேடம். கருவி.
2: கருவிடி. ஓகே, அது ஒண்ணு எடுத்துக்கலாம்.
4: கண்ணு. கற்கண்டு.
2: சொல்லுங்க. அப்புறம் நிறைய காலம் நிறைய இருக்கு. அந்த குரலை தனித்தனியே பிரிச்சிங்களா? ஏழு
4: வாரம்
2: கற்றபின். நன்றி நன்றி, வாழ்த்துக்க. இவர் வந்து நிறைய படிப்பாரு போல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு,
0: அதை
2: முடிச்சுனாரு இப்படி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அட்டன்ஸ் இருக்கிற எல்லா பேரும் லைனா சொல்றாரு அப்படியே
0: பேரு.
2: அடுத்து நேயர் நம்ம கூட இணையறாங்க. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
5: ராணி பேசுறேன்.
2: ராணி, எந்த நாட்டுக்கு ராணி நீங்க?
5: இல்ல இல்ல, ராணி அமல்ராஜ்.
2: ராணி.

0: அமல்ராஜ், பரவாயில்ல, எங்களுக்கு நீங்க ராணி தான், சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்து வந்து நெடில் கா.
1: காவா? ஆமா, குவர்றக்கா.
0: ஆமா, அந்த கா தான்.
1: காக்கா?
0: அது பேர் காக்காவா? காகம் தானே.
1: காவல் கிணறு சொல்லல,
0: சொல்லக்கூடாது. ஊர்லாம்
1: காவலன், காதல், காதலன், கா
0: என்னது இப்படி ஞாபகம் வர மாட்டேங்குது.
1: காபி?
0: தமிழ் வார்த்தை கிடையாது என்ற காபி தூள் சொல்றீங்க. சரி, வாழ்த்துக்கள்மா. நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு தெரிஞ்சு வந்து இதை வந்து நம்ம கெட் செட் கூட வச்சு கூட ஃபன் பண்ணலாமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு
2: இருக்கேன். சீரியஸா?
0: அதனால வார்த்தை விளையாட்டு அப்படின்னும் போது தமிழ் வார்த்தைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, தினந்தோறும் பயன்படுத்துறோம்ல, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிகழ்ச்சியோட நிறைவு நேயரா நம்ம கூட இணையறவங்க யார் இங்கிருந்து அப்படின்னு கேட்டுருக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் திருவான்மீறு மீரா. நீங்க சொல்ற எய்த்துல சினிமா சொல்லணுமா?
0: சினிமா சொல்லக்கூடாது, தமிழ் வார்த்தைகளை சொல்லணும். நிறைவு நேயரா வந்திருக்கிறதால உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான வார்த்தை எழுத்தா குடுக்கறதுனா குரில்.
3: அம்மா, அப்புறம் அம்மா, அப்பா, அயகு, அப்புறம் வந்து அன்பு, அங்கீகாரம், அரண்மனை, அகிலம்.
0: சூப்பர் சூப்பர், அருமை. வாழ்த்துக்கள்மா, நிறைவு நேயரா வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி,
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. இன்னைக்கு வந்த நேயர் எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்கல்ல, ஜோனல் ரொம்ப அற்புதமா விளையாண்டாங்க. அதாவது வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு அதுதான் சொன்னோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த ஸ்பாட்ல நிறைய வெளிலேருந்து பார்த்தா நிறைய குவஷனுக்கான ஆன்சர்லாம் தெரிஞ்சு எக்ஸாமில் போய் உட்காந்து போது பார்த்தா ஐயோ இது படிச்சுமே அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா நீ குழப்பம்ல, அதே இந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து குழப்பத்தில் அப்படின்னா. இருந்தாலும் வந்து புதிய வார்த்தைகள் சில யோசிப்போம்ல, இந்த எழுத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு யோசிக்கவாவது செய்வோமே தமிழ் வார்த்தைகளை அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நான் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திப்பேன். ஆனால் ஜோனல் வந்து அப்படியே எனக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஷோ வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஜோனல்?
2: எஸ், இன்னைக்கு வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போச்சு. கெட் செட் கோ, நீங்க மற்றும் நல்ல நிறைய காலர்ஸ் கூட வந்து சூப்பராக பேசி என்ஜாய் பண்ணோம். ஸோ மீண்டுமா நேர்களை வந்து நான் வந்து 11 மணிக்கு சந்திக்க போறேன்.
0: இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து ரவிசங்கருடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில ஹரிகரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே சமதுல.
0: நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி மற்றும்
2: ஆர்ஜே ஜோனல்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட்அவுட் முறை

இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட சிறந்த வாழ்க்கை பாடம்னா என்னன்னு சொல்வீங்க? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். சோ நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்வோம், அதுவும் நம்மளுடைய மிக நெருங்கிய நண்பர்கள்ட இருந்து நிறையவே தெரிஞ்சுப்போம், நிறைய கற்றுக்கொள்வோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து இந்த ஒரு லெசன் வந்து அவன் சொல்லிதான் எனக்கு தெரியும், இதுல இருந்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா அடைஞ்ச ஒரு லெசன் என்ன அப்படின்றத நீங்க இங்க கூட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமா நானும் பயனடைவேன், நம்ம நேயர்களும் பயனடைவாங்க. ஸோ நீங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்களை இன்னைக்கு நம்ம கூட வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 295-2055-54 இதுக்கு இணைப்பு என்னாக 044 அப்படிங்கிற என்ன சேர்த்துக்கோங்க. உங்க நண்பர்கள்ட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கொண்டீங்க அப்படிங்கறத நான் கேக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கேன். அதுக்கு முன்னால காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துல இருந்து என்னை இழுக்குதடி அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. ஏஆர் ரகுமான் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல், விவேக்குடைய வரிகள்ல ஏஆர் ரகுமான் இசையில. கீத்தி இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம்.
2: சொல்லுங்க சார், என்ன வாழ்க்கை பாடம் உங்க நண்பர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
4: என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவான் மேடம் எனக்கு. அதுதான் நிறைய கத்துக்கிட்டேன் ஃப்ரெண்டு கிட்ட.
2: ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறதையா?
4: ஆமா மேம்.
2: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: என்ன கலா பேசுறேன்.
2: கலாமா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஆமா,
5: அதுக்கு வாய்ஸ் அப்படியே சூப்பரா இருக்கு.
2: நன்றிமா, நன்றி. சொல்லுங்கம்மா.
5: மேடம், என் ஃப்ரெண்டு கிட்ட கத்துக்கிட்டு இருந்து அவள் ரொம்ப இறக்கம் தோணும். அவளுக்கு எதுக்குதான் எனக்கு குத்துருவாகோ ஃப்ரெண்டு. படிப்பு விஷயத்து கூட ஒரு சப்ஜெக்ட் பண்ணோட அதுவும் எனக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணுவா. சரி, வரல ரொம்ப போனா அவளுக்கு இப்போ.

0: எங்க அவங்க ஊர்ல இருக்கா அவங்க சித்தி வீட்டுல அடி கால் பண்ணுவா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தாவா, நானும் இருந்து ஷேர் பண்ணி நானும் ஹெல்ப் பண்ண செய்வா செய்யும்.
1: நீங்களும் கொடுப்பீங்களா எது கேட்டாலும்?
0: கண்டிப்பா கொடுங்க மேடம், நான் கொடுக்கணும். கண்டிப்பா
1: கண்டிப்பா, எது கேட்டாலும் வந்து நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நண்பர்கிட்ட இருந்து
0: கத்துக்கிட்டீங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்
0: மேடம், அவ்வளவு க்ளோஸ் மேடம், அவ்வளவு க்ளோஸா நாங்க படம் செய்வோம். ரொம்ப இப்ப நாங்க ஒன்னும் காலேஜ் முடிச்சோம், ஆனா வேலை கிடைச்சவரை எங்க வேலை கிடைக்கல, அதுதான் பிரித்தியா.
1: ஓ சீக்கிரம் கிடைக்கும். நன்றிமா நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செருமான்பட்டில ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: என் ஃப்ரெண்டு ரேவதி சிக்கனமும் பணம் சேமிப்போம் சொல்லி கொடுத்தவா.
1: போ சூப்பர், ரொம்ப முக்கியமான லைஃப் லெசன் ஆச்சு அது.
2: ஆமா மேம், ரொம்ப பாசமானவா, அவள ரொம்ப நானும் பாசமா இருப்பேன், அவளும் பாசமா இருப்பா.
1: சூப்பர் மா, சூப்பர் சூப்பர்,
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: 68 வயசாது, வெயில் தாங்க முடியலம்மா, உயிர் போற மாதிரி இருக்கு.
1: ஆமா சார், அடிக்கிற வெயில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அடுத்து வந்து மழை காலம் சீக்கிரமா ஆரம்பிச்சிரும்.
3: சீக்கிரம் மழை பெய்ய வைங்கம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையில உங்க நண்பர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட சிறந்த வாழ்க்கை பாடம்னா என்ன?
3: ஒரு நண்பர் கூட பழகுது கிடையாது, எல்லாம் துரோகிங்க.
1: ஐயோ,
3: எந்த பசங்க நம்ப கூடாதுமா, எவ்வளவு வீட்டுக்கு சேர்க்க கூடாது.
1: ஐயோ,
3: எல்லாம் நட்புன்ற பேர்ல நிறைய அநியாயம் நடக்குது, நீதான் பாக்குறீங்களே எவ்வளோ. அதனால இப்ப யாரு பேச கூட, நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு நிக்கணும், அப்பதான் கொஞ்சம் உயிரோடு வாழ முடியும்.
1: ஓகே சார், ஓகே,
3: நன்றிமா.
1: என்னதான் இருந்தாலும் வந்து நட்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். நட்புல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட நிறைய நல்ல காரியங்களும் இருக்கும். சில நேரங்களில் நிறைய ஏமாற்றம் இருந்தாலும் சரி, மனிதம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே இருக்குது. ஸோ அதையும் நம்பலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: எப்படி சார் இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: செம்மையா இருக்கிறேன்.
4: குரலையே தெரியுது, ஹாப்பியா இருக்கீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட சிறந்த வாழ்க்கை பாடம் என்ன?
4: மேம், எனக்கு ரெண்டு வாழ்க்கை பாடம் கத்துக்கிட்டேன் மேம். வந்து நம்ம எப்பவுமே சுயநலமா இருக்க கூடாது, நம்ம நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை அப்படிங்கறத செய்யணும்னு. உதாரணத்துக்கு இந்த கேரளா ஃபிளட், திருநெல்வேலி ஃபிளட், சென்னை ஃபிளட் வரும்போது கூட ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவன் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு அங்க போய் தகுந்த நபர்களுக்கு கொடுத்தான். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எல்லாரும் செல்பிஷா நம்ம நம்ம குடும்பம் அப்படின்னு இருக்கிறத தாண்டி பொது சேவையில ஈடுபடுறானு அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச இனிஷியேட்டிவ் என்னுடைய பகுதி மக்களுக்கு என்ன விஷயத்த பிழை பண்ணோம் அதை எப்படியும் நம்ம சரி செய்யலாம். அப்போ அப்ப நமக்கு எப்படி விசிபிலிட்டி அப்படிங்கறத கிரியேட் பண்ணி லைஃப்ல சக்சீட் பண்ணலாம், அந்த ஒரு மந்திரத்தை அவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த அந்த ஒரு சின்ன சின்ன நியூஆன்சஸ் எல்லாம் அவன் எனக்கு சொல்லி கொடுத்தான். அது வந்து என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறதுலவும் ஏற்படுத்தினேன் மேம். இந்த வாழ்க்கை பாடங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் மேம்.
1: சூப்பர் சார், ரெண்டு நீங்க சொன்ன ரெண்டு காரியமே ரொம்ப அருமையான விஷயங்கள், வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான விஷயம். அந்த நண்பர்கள்ட்ட இருந்து கத்துக்கொண்டது வந்து ரொம்ப சந்தோஷம்.
4: கண்டிப்பா,
1: நன்றி சார, நன்றி.
4: பை மேம், பை மேம்.
1: சோ நிறைய காரியங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்து கத்துக்கொண்ட விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம நேர்ல பேசிட்டு முன்னால ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டூட் திரைப்படத்துல இருந்து ஊரும் பிளட் அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. சாய் அபியான்கர் மற்றும் பால் டப்பா இணைந்து பாடிய பாடல், பால் டப்பாவுடைய வரிகள்ல சாய் அபியான்கரோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: பேர் என்ன சார்?
1: பிரபு.
0: பிரபு, எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: அதாவது நண்பர்கள் கிட்ட இருந்து நான் கத்துக்கிறது பத்தி தானே நீங்க கேட்டிருந்தீங்க?
0: ஆமா சார்.
1: ஆக்சுவலி நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், எங்க கிளாஸ் எல்லாருமே.
0: ஓகே.
1: அண்ட் ஆஃப்டர் காலேஜ் முடிச்சிட்டு எல்லாருமே கல்யாணம் ஆகி செப்பரேட் செப்பரேட் ஆயிட்டோம்.
0: ஓகே.
1: அப்ப எங்க கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பிளட் கேன்சர்.
0: ஓகே.
1: சோ எல்லாருமே குரூப்ல வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்காங்க, உதவி பண்ணணும், எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, அர்ஜென்ட் விஷயம் பேசிட்டு இருக்காங்க. பட் நோ ஒன், யாருமே போய் அவங்களை போய் அந்த ஹாஸ்பிட்டல் பாக்கணும்ன்றது விரும்பல.
0: ஓகே.

0: ஓகேங்களா. அப்படி எல்லாம் பயப்படுறாங்க பிளட்டுக்கு, பிகாஸ் கேன்சர் உள்ள போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும் போது யாரும் போக
1: மாட்டாங்க.
0: போன மேடம்
1: ஓகே சூப்பர்.
0: அப்புறம் கேர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஒரு அசோசியேஷன் மூலமா ஒரு 4 லட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
0: அண்ட் இப்ப அவங்க உயிரோட இருக்காங்க.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
0: சோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப நான் எல்லாம் சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல இது கேட்டு இருக்கிறது கேட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன சொல்ல
1: வரேன்னா, ரொம்ப அருமையான விஷயம் சொல்லிருக்காங்க. அதாவது நண்பர்கள் நம்ம கூட நிறைய நேரம் நின்றுப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நிக்காம இருக்கிறது வந்து ரொம்ப தவறானது. இன்னொரு காலர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க, சந்திரசேகர் சொல்லியிருந்தாங்க, அதாவது நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒண்ணுனா வந்துட்டு நம்ம செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, நம்ம எப்பவுமே வந்து மத்தவங்களுக்கு என்னங்கிறதையும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜெய் இஸ்மாயில்.
1: இஸ்மாயில் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன் சார், அருமையா
2: இருக்கிறேன். கலக்கறீங்க மேடம்.
1: நன்றி சார், நன்றி. சொல்லுங்க சார்.
2: ரொம்ப ப்ரோகிராம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு மேடம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
2: இப்ப என்ன நிகழ்ச்சி மேடம்?
1: இப்ப உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட சிறந்த வாழ்க்கை பாடம் என்னன்னு
2: கேட்டிருக்கேன் சார். லைன்ல இருக்கட்டுங்களா?
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்களோட பதில் என்னன்றத சொல்லலாம். உங்களோட நண்பர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட சிறந்த வாழ்க்கை பாடம் என்ன சார்?
2: சிறந்த வாழ்க்கை பாடம் வந்து திருவிளையாடல் மேடம்.
1: திருவிளையாடல்.
2: ஆமா மேடம், அதுதான் ரொம்ப கத்துக்கலாம். அந்த பழைய ஆக்டிங்ஸ், பழைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு.
1: சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார்.
2: நன்றி, தேங்க் யூ மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் சொல்லுங்க.
3: சித்ரா மேம், மேடத்துல இருந்து.
1: பேர் என்னமா?
3: சித்ரா.
1: சித்ரா மா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கமா. சொல்லுங்க.
3: ரொம்ப நாள் பார்த்து வந்திருக்கீங்க போல
1: இருக்கு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து சந்திச்சிருக்கேன்.
3: அது நண்பர்கள் இல்ல மேம், யாருக்குமே ஒரு கஷ்டம்னா உதவி பண்ணணும் மேம், அந்த குணம் எனக்கு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நண்பர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அது இயற்கையாவே இருக்கு மேம் எனக்கு.
1: நண்பர்கள் கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்டதுன்னு ஏதாவது இருக்கா?
3: அதாவது மேம் இதுதான், நான் அவங்களும் உதவி பண்றாங்க, ஒரு கஷ்டமான நேரத்துல உதவி, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் மேம்.
1: கண்டிப்பா,
3: நமக்கு இயல்பாவே இருக்கிறது எனக்கு இருக்கு, யாருக்கு மாதிரி தெரியல.
1: சூப்பர்,
3: தேங்க்யூ,
1: தேங்க்யூ, தேங்க்யூ, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம், குயில் கோபி.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
4: ஹலோ
1: சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: ஹலோ,
1: வணக்கம், கேக்குதா சார்? சரியா கேக்கலையா? இப்ப கேக்குதா? என்ன பேசுறது? எப்படி இருக்கீங்க சார்? ஐயோ, இப்ப நான் பேசுறது கேக்குதா? ஓகே சார், சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான்
4: கேக்குறேன்.
1: ஓகே சார், சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம்னா என்ன?
4: என்ன
1: கற்று கொடுத்தீங்க அப்போ?
4: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: பொன்னேரி செகண்டையில இருந்து கலிரம்பு பேசுறேன். யார், ஜோனல் மேடமா?
1: ஆமா சார், ஆமா சார்.
5: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு. பாட்டு சம பாட்டு போட்டு டியூட் படுத்துல இருந்து.
1: நன்றி சார், நன்றி.
5: ஆமா
1: சொல்லுங்க சார்.
5: நண்பர்கிட்ட கத்துக்கிட்ட பாடம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நாங்க எல்லாம் ஒரு குரூப்பா தான் இருப்போம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம், எங்க வீட்டுக்கு சாப்பிடுவோம், ரொம்ப ஒற்றுமையா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்

அவங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எத்தனை உடம்பு சரியாத நாங்க போய் செய்வோம், அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் கத்துக்கிறது. ரஜித் ஒரு படத்துல சொல்லுவாரு, சரித்திரத்தை ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க, அது வாழ்க்கையில் நம்மளுக்கு கத்து கொடுத்த பாடம் என்னன்னு அப்பதான் தெரியும். அது போலதான் என்னைக்குமே நம்ம நண்பர்கள் கூட ஒழுங்கா இருந்தோம்னு வச்சுங்க, அதுவும் நம்மளுக்கு கத்து கொடுத்த பாடம் மாதிரிதான் ஆயிடும். எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எங்க தம்பி கல்யாணம் நடந்தது, நான் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நோட்டீஸ் வைக்க மறந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று எல்லா வேலையும் அவனுக்கு தான் செஞ்சாங்க. இதுல என்ன புரியுது?

0: பகட்டுவோம் அதெல்லாம் இருக்க கூடாது. நல்லா இயல்பா பேசுங்க, சந்தோஷமா இருங்க.
1: கண்டிப்பா சார், சூப்பர் சார். நட்புக்கு வந்து ஈகோ இல்ல அப்படின்னு சூப்பரா சொல்லிருக்கீங்க. நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ, ரெயின்போ எஃப்எம் தான்.
1: ரெயின்போ எஃப்எம் தாமா, சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: தாம்பரம் வரதராஜபுரத்துல இருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
1: சுஜாதாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
2: ஆமா, அப்புறம் தோழி கிட்ட இருந்து வாழ்க்கை பாடம் என்ன கத்துக்கிட்டேன்னா, தப்பு வந்து மத்தவங்க ஒரு, நான் இப்ப ஒரு தப்பு பண்ணினேனா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு என்ன வந்து சுத்தி காட்டிடுவான்.
1: ஏளனமா சொல்றதோ வந்து சரி கிடையாது. நட்பையோ இல்ல நம்மளுடைய நண்பர்களையோ விட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல நம்ம விட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க செஞ்ச தவறுகளை வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. நம்ம தனிமையில் இருக்கும்போது அவங்க யாரையாவது தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி, நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய தோழி, நான் உனக்கு இந்த காரியத்தை வந்து சொல்லி கொடுக்குறேன், இதை மாற்றிக்கோ அப்படிங்கிறது சொல்கிறது தான் சரியான ஒரு காரியமாக இருக்கும். மற்ற இடத்துல எல்லார் முன்னாலேயும் வச்சு அந்த காரியத்தை வந்து ஏளனமாக சொல்கிறதுங்கிறது சரியான காரியமாக இருக்காது. ஸோ நட்பில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அழகாக அதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில், உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓ மை கடவுளை திரைப்படத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் அப்படிங்கிற சாங் தான் வந்துகிட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர், லியோன் ஜேம்ஸ் மற்றும் எம் எம் மனசி இணைந்து பாடிய பாடல் சமதுல.

0: ரெயின்போ நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட மிக முக்கியமான சிறந்த வாழ்க்கை பாடம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பேசணும், தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்துலாம். வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடத்தை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நட்பு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்வோம், அவங்க நம்ம கிட்டேருந்து நிறைய கற்றுக்கொள்வாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கப்படும். பல வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
1: ஆவிலிருந்து ராணி பேசுகிறேன்.
0: ராணி, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: என்னோட ஃப்ரெண்டு ஒரு பிளைண்ட், அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க நான் வந்தாலும் அவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, ராணி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைப்பிடிப்பாங்க. நான் பார்த்தேன்னா உடனே வேகமா போய் கைப்பிடிச்சிருவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் பார்க்க ராணி நீங்க தான் வந்து வாங்க அப்படின்னு கையப்பிடிச்சு கூட்டு போவேன். இது மாதிரி எல்லாம் யாரு சில நேரம் அப்படி கையப்பிடிச்சாலே அவங்க சொல்லிடுவாங்க, என்ன டல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பாக்குறவங்க எத்தனையோ பேரும் இருப்பாங்க, ஆனா அவங்க கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது, தொடு உணர்வோ என்னமோ தெரியாது, டல்லா இருக்கீங்க ராணி, ஏதோ மனசுல இருக்குதா, பிரச்சனை ஏதோ இருக்குதா, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு, நீங்க ஜாலியா இருப்பீங்கல்ல, நல்லா சிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுலயே எனக்கு வந்து அந்த கஷ்டம் எல்லாமே தெரியும். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம கஷ்டம் வந்து உடனே தூசி மாதிரி தட்டி விட்டுறணும், நம்ம வந்து அதை நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க எப்படி என்னை தொட்டோன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு, இல்ல நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, நல்லா ஜாலியா இருப்பீங்களா, ஒரு மாதிரி அமை டோன்ல எனக்கு தெரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இப்ப இல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க
0: நினைவுகளும். அவங்க கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட நிறைய காரியங்களும் உங்களோட மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு இல்லையா? சூப்பர்மா, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். சோ நம்ம இப்போ காலர் கிட்ட பேசினா அவங்க சொன்னாங்க இல்லையா, சில நேரம் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்ம சொல்லாமலே வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு அரிய வகையான ஒரு நல்ல சூப்பர் பவர்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது நம்ம ஏன் அமைதியா இருக்கோம்னு, ஆனா நண்பர்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் சார், சொல்லுங்க.
2: மேம், என்னோட ஃப்ரெண்ட பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ ஏதாவது நம்ம கோவத்துல இருக்கிறப்போ, நம்ம ஏதாவது டிசிஷன் எடுக்கிறப்போ,

0: அது வந்து கரெக்டா வந்து சரி இந்த ரேஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும், இல்லாட்டி இது வந்து தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 50% கரெக்டா சொல்லிடுவான். அவன் சொன்ன மாதிரியே நடக்கும்.
1: பரவாயில்லையே, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமே.
0: அதனாலயே நான் வந்து நிறைய அடிபட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி அவன் சொல்ற பத்தி கேட்காம.
1: இப்ப வந்து உஷாரா முதலையே ஏ சொல்றா என்ன அப்படின்னு முதலே கேட்டு
0: படிக்க மாட்டேன். அவன் வந்து படிச்சு வந்து எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லுவான், ஏய் இதுடா இது இது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எழுதி இது வரலும் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேலையில உட்காந்துட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்து கூடவே இருந்து லைஃப் லெசன்ஸையும் கத்து கொடுத்து பாடத்தையும் கத்து கொடுத்து இதுதான் படிடா போதும். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா, நட்புல இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்து வச்சுக்கணும். வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி. இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதாவது இந்தந்த க்வெஸ்சன் படிச்சா போதுண்டா, என்னடா படிக்கலையா, இந்த இது இதெல்லாம் மட்டும் பாரு போதும் அப்படின்னு சொல்றதுக்கும் சரி, டே இது வேணாண்டா இந்த விஷயம் வந்து கண்டிப்பா இந்த முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்றதுக்கும் சரி, கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுல நம்மளுடைய நட்பு வந்து கூட இருந்துச்சுன்னா சில நேரங்களில் கடினமான பாதைகள் கூட எளிதாக அமையும். ஸோ நேர்களே, நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். அம்மா.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

வெல்கம் பேக் டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி. நேர்களே, ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னால ஒரு குட்டி சுட்டி சாங்கும் வந்துகிட்டே இருக்கு. சென்னை 628 அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஜல்சா அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. ரஞ்சித், திப்பு, பிரேம்ஜி அமரன் மற்றும் ஹரிச்சரன் இணைந்து பாடிய பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. வாலியுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கிட்டி இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுள்ள

0: என்ன சிறப்பான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு, அது மூலமா நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4. சோ அடுத்த கலர் லைன் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: ராஜசேகர் மேடம் நல்லா இருக்க மேடம். நல்ல தலைப்பு மேடம், வாழ்க நல்ல மேடம்.
0: நன்றி சார, நன்றி. சொல்லுங்க.
1: என் நண்பர்கள் ஒரு 4 பேர் மேடம். அதுல ஒருத்தவண்டு என் கூடவே 5வதுல இருந்து 11வது வரைக்கும் படிச்சான். அவன் வந்து சொல்லுவான், எப்பவுமே வந்து விட்டு கொடுப்பான்னு கெட்டு போக மாட்டான். அதனால கோவம் எல்லாம் வந்துன்னா நீ மறந்துடணும் அப்படின்னு. அது மாதிரி ஞான ஒளி ஞாபகம் வந்துச்சு மேடம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. பாத்தோட அந்த பாட்டு பாடுவோம் மேடம் நானு.
0: சூப்பர் சூப்பர்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. உண்மையிலேங்க, அதாவது நட்புன்னு ஒன்று வரும்போதுதான் விட்டு கொடுக்கணுங்கிறது தோணும். அதுக்கு முன்னால் வர ரொம்ப செல்ஃபிஷாக இருப்போம், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு. எப்போ நட்புன்னு வருதோ அப்போ வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தன்மையே அப்போ தான் வரும். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்
2: மேடம். ராஜேஷ் சார்.
0: ராஜேஷ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேடம்?
0: சூப்பராக இருக்கேன் சார்.
2: கிளம்பிட்டேன் கிளம்புன உடனே பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டேன்
0: மேடம்.
2: தூங்கிட்டு என்னோட ஊர்ல இறங்குறதுல பக்கத்து ஊர்ல போய் இறங்கிட்டேன் மேடம்.
0: ஐயோ,
2: நைட்டு மணி 1 ஆயிடுச்சு மேடம்.

0: உடனே என்னோட மச்சானுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நான் வேற ஊர்ல இறங்கிட்டேன், தூங்கிட்டு
1: வந்துட்டேன்,
0: நீங்க பைக் எடுத்துருவாங்க அப்படின்னா என்னால இந்த டைம்ல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அவர் உடனே என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்ணி
1: சொன்னேன்,
0: உடனே அந்த டைம்ல பைக் எடுத்துட்டு
1: வந்துட்டான் மேடம்.
0: வீட்டுக்கு வரும்போது மணி 2 மணி ஆயிடுச்சு.
1: ஐயோ, வாழ்க்கையிலயும் சில நேரம் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல யாரா இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது, நம்மளோட நண்பர்கள் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி சில நேரம் வருவாங்க. ஸோ நட்புக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே வந்து சில நேரம் ரொம்ப கண்டிஷனலா நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும், இதனால நான் இதை பண்றேன், இது இருந்தா இதை நான் பண்றேன் அப்படின்னு. ஆனா நட்பு அப்படின்னு சொல்லும் போது எந்த எல்லையுமே இல்லாம நீ என்னவா வேணா இரு, நீயாவே இரு, ஆனா நான் உனக்கு நண்பன்டா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நட்பை வந்து நம்ம எப்பவுமே செரிஷ் பண்ணணும். ஸோ உங்களுக்காகவே அடுத்ததாக வர்ற பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பன் திரைப்படத்துல இருந்தா என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கிருஷ் மற்றும் சுஷித் சுரேசன் வந்து இணைந்து பாடியிருக்காங்க விவேகாவோட வரிகள்ல ஆர் எஸ் ஜெயராஜோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கு எல்லாமே சமதுள்ள.

ரெயின்போ நிகழ்ச்சி நேருக்கிலே வந்து நேரம் 11:53 ஆயாச்சு. சூப்பராக இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நட்பை பற்றி நிறைய காரியம் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக நட்பு அப்படிங்கிறது ஃபேமிலியையும் தாண்டது அண்ட் சில நேரங்களில் அன்கண்டிஷனல் ஆனது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கும் நட்பில் இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க, சிறப்பான வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் வந்து நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியை முடிக்க போற இந்த நேரத்தில் உங்களுக்கு மீண்டுமா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஒண்ணுனா தயவு செஞ்சு போய் நில்லுங்க, அதே நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. யாரா இருந்தாலும் வயதுல மூத்தவங்களோ இல்ல இளையவங்களோ அவங்க கிட்ட இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்றது தவறே இல்லை. அண்ட் உங்களோட நட்புக்கு ஒண்ணுனா முதல்ல நீங்க போய் நிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மீண்டும் உங்களாரையும் 1 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஜோனால். நிறைவு பாடலாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற பாடல் தான். வெயில் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாரோடைய வரிகள்ல ஜி வி பிரகாஷ் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுலு.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில். இன்று நாம் மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக் கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதி

நிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும், அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 ஆண்டுகளில் சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால், தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர் மட்டம். கடந்த 3 10-ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்து கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

12:06 ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஏன் கூட நீங்க பயணம் பண்ண போறீங்க. இதுதான் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. ஏஸ், உங்க அன்பு சகோ ஆர்ஜி சஞ்சய் உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டாரு. இந்த 1 மணி நேரம் உங்க கூட பயணம் பண்ணிட்டு உங்களை எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காகவே வந்துட்டேனே சொல்லலாம். ஒரு கேள்வியோட நான் வந்திருக்கேன். அதாவது, வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லை இக்கட்டான சூழ்நிலைன்னு ஒன்று வரும்போது ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யார் கூட ஆலோசனை பண்ணுவீங்க? இதுதான் வந்து இந்த ஷோக்கான கேள்வி. நீங்க வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986003038 மற்றும் 2952005554. முன்னிணைப்பாக 044 வந்து என் கூட பேசணும்னா நீங்க சேர்த்துக்கணும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை நோக்கி நம்ம போகலாம். அதுக்கப்புறமா வந்து எல்லாருடைய பேச ஆரம்பிக்கலாம். வரலாறு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மகத்தி மற்றும் சைந்தவி இருவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள், ஏஆர் ரஹ்மானோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: 12:11 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என் கூட நீங்க பயணம் பண்ண போறீங்க. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில தான். எஸ், வாழ்க்கையில் சிக்கலான சூழ்நிலைன்னு ஒன்று வரும்போது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரோட ஆலோசிப்பீங்க அப்படின்றது தான் நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நீங்கள் அழைக்கணும்னா 298-6-00-38 மற்றும் 295-2-55-54 அப்படின்ற இரண்டு எண்களுக்கு பெண்கள் கால் பண்ணலாம். ஆண்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டு வைக்கிறேன், நீங்கள் அதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் காலர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மகள் தான் எனக்கு எல்லாம்
1: அப்படின்னு செல்லமா சொல்லிருக்கீங்க ஜெயலட்சுமி அம்மா. வணக்கம்.

0: நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப
1: நன்றி
0: நன்றி.
1: சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
1: சார்,
0: குட் ஆஃப்டர்நூன் கலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. ஓகே, வாழ்க்கையில சிக்கலான சூழ்நிலைன்னு ஒன்று வரும்போது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க யார் கூட ஆலோசிக்க விரும்புவீர்கள் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு உங்களோட பதில் என்ன?
1: எங்க அப்பா அம்மா சார், எங்க அப்பா அம்மா தான் ஆலோசனை கேட்டேன். இதுதான் சரி, அப்பா கிட்ட அம்மா அப்பா தான் கேட்பேன், உங்க அம்மா இல்ல அப்பா தான் கேட்டேன். அது கிட்ட சொல்லுவாரு, இப்படி போமா அது செய்யுமா வாழ்க்கையில எப்படி முழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு. படிச்சு சொல்லுவாங்க சார், வேலை கிடைக்கல அதை ட்ரை பண்ணுறேன். சரி, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ அவசப்படாம பொறுமையா இதே உங்களுக்கு கிடைக்கும், நீ வாழ்க்கை அதுதான் நான் ஃபாலோ பண்றேன்.
0: பொறுமை கடல் இன்னும் பெருதுன்றத உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, கரெக்டா?
1: நான் இப்ப பொறுமையா இருப்பேன், ஆனா எங்க அப்பா சொல்லுவாரு பதற்றமா பொறுமையா இது கிடைக்கும்
2: முடிஞ்ச வரைக்கும் நானே முட்டி மோதி ஏதோ ஒண்ணு பண்ணிடலான்னு செய்வேன். ஆனா ரொம்ப முடியல அப்படிங்கும் பொழுது என்னோட பையன்கிட்ட போயிடுவேன்.
0: என்ன பேசுனீங்க
2: தினசரி வாழ்க்கை அல்லாத நம்மளுக்கு நடக்கணும் அப்படிங்கும் போது ஒரு உடம்பு முடியல, அது மாதிரி ரொம்ப ஒரு இதா இருக்கு. இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்கும்பொழுதுதான் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அது மாதிரி அவங்கிட்ட கேட்டிருக்கிறேன்.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: நன்றிப்பா.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவி அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆலோசிக்க விரும்புவீர்கள்?
3: அது வந்து சூழ்நிலையை பொறுத்துதான். ஆனா வந்து மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் அதிகமா ஆலோசனை பண்ணது என் ஹஸ்பண்ட் கிட்டதான்.
0: ஹஸ்பண்ட், ஓகே ஓகேம்மா. ஒரு இன்ஸ்டன்ட், ஒரு மொமெண்ட் உங்க லைஃப்ல ஏதாவது அந்த மாதிரி ஆச்சா?
3: இல்ல, இப்ப வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நம்மளே முடிவு எடுத்துருவோம். பினான்சியலா இருக்கட்டும், அந்த மாதிரி இதுல வந்து அவங்களோட சஜஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நிறைய எடுத்து சக்சஸ் ஆயிருக்கு.
0: சூப்பர்மா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள், நன்றி. எஸ் மக்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4. இது வரைக்கும் வந்து என் மகள் கிட்ட நான் பேசுவேன், என்னோட மகன் கிட்ட பேசுவேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க அப்படின்றத நீங்கள் இந்த ரெண்டு நம்பர் மூலமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இருவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: 12:20 ஆகிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் தான் ஏன் கூட நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சிக்கலான சூழ்நிலைன்னு ஒன்று வரும்பொழுது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யார் கூட ஆலோசிக்க விரும்புவீர்கள்? இதுதான் நான் கேட்ட கேள்வி. அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், காலர்ஸ் கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா. வணக்கம். க்வெஸ்சன் கேட்டிங்களா? மாமியார் மற்றும்
1: அன்னைக்கு
0: சமானம் சொல்லுவாங்க, அது வந்து உங்க லைஃப்ல வந்து கரெக்டா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: திருமணங்கள் முடிக்கிறவங்க கூட என்ன செய்யறாங்க, அவங்களா முடிவு பண்ணி அவங்களா ரொம்ப அதிகமான சாப்பாடு செவத்திலேய ஆடம்பரமான திருமணம் முடிச்சு நிறைய பேர் கடன்ல கஷ்டப்படுறதெல்லாம் நான் கண்கூடா பாக்குறோம். அப்படி இல்லாம எங்க மாமியார் தான் எனக்கு எல்லா ஆசானவும். மூணு பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுக்கு திருமணம் முடிக்கும் போது எங்க மாமியா மாமனார்கிட்ட தான் ஆலோசனை கேட்டு எவ்வளவு சாப்பாடு செய்யணும், ஆடம்பரம் வேணாம், இந்த பெரிய பெரிய இது பேப்பர் இதெல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா கைக்கு கையில வச்சிருந்ததை வச்சு கடன் இல்லாம திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கப்பா. அந்த நேரத்துல யோசனை கேட்பேன். அப்புறம் என்னன்னாலும் சரி, எங்க மாமியார்கிட்ட கேட்டுதான் எதையும் செய்வேன். அதனால நான் வந்து ஒரு தெளிவான வாழ்வு வாழ முடியுதுங்கப்பா. ஆடம்பரமும் கிடையாது, கடன் கிடையாது, கஷ்டம் கிடையாது. பின்னாடி வரத முன்னாடி சொல்லிடுறாங்க, இந்த இதை செஞ்சா இதை இது நமக்கு நடக்கும். அதனால இதுல இருந்து நீ மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இந்த வழியில பின்பற்று, இதை குறைச்சிக்கோ, இதை கூட்டிக்கோன்னு சொல்லும் போது அதை கேட்டு நடக்கிறதுனால நான் என்னைக்கும் ஆனந்தம் பெற. எங்க அண்ணியும் எங்க மாமியாரும் எனக்கு ஒரு பெரிய குருவா மாறி இருக்காங்கப்பா. எல்லாருமே இந்த நேரத்துல கேட்டுக்கணும்னு வேற கேட்டு சொல்லிக்கிறேன். பணம் காசு எல்லாம் இருந்தாலுமே அதாவது வயசானவங்களை ஒரு ஓரத்துல உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட எதையுமே கேட்காம பண்ணிடுறாங்க. அதனால அவங்க நஷ்டப்பட்டு நிற்கும் போது கையை பிசையும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, கேட்டியா ஒரு வார்த்தை, இடிப்பாறை இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பாறை இல்லானும் கெடுங்கிற
0: திருக்குறள்ல பிச்சு உதறீங்களேப்பா, வேற லெவல் போங்க.
1: ஆமா, எல்லாத்துக்குமே குறள் சொல்லியிருக்காரு. திருக்குறள் தான் சொல்லாத விஷயமா இருக்கு.

0: இடிப்பாறை இல்லாத திட்டுவாக பேசுறாங்க, ஏதாவது கோளாறு சொல்றாங்க, குறை சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்
1: பெரியவங்களை. அவங்க
0: சொல்ற வார்த்தை பூராமே நம்மளுக்கு நிறைய பொக்கிசமா நம்ம மாறும். சீனாவில எல்லாம் அப்படி கால பாதத்தை தொட்டு வணங்கிட்டு தான் எல்லா வேலையுமே தொடருவாங்களாம்.
1: ஓகேம்மா, ஓகேம்மா, உங்களோட இந்த அற்புதமான கருத்தை வந்து ஷேர் பண்ணீங்க எங்க கூட, ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: ஹலோ
2: சார், ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா.
1: ஆலப்பாக்கத்திலிருந்து பிரியா, ஓகே. உங்க வாழ்க்கையில சிக்கலான சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும்பொழுது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, யார் கூட ஆலோசிக்க விரும்புவீர்கள்?
2: மேக்சிமம் நான் என்னோடய ரொம்ப சிந்திப்பேன் சார். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப சிந்திப்பேன். அதுக்காக என்ன சொல்றதுன்னா, மைண்ட ரொம்ப ஃப்ரீயா, நம்ம மைண்ட் எந்த இடத்துக்கு போனா ஃப்ரீயா இருக்குமோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் ரொம்ப சிந்திச்சு அதையும் மேல ஒரு சின்னதா ஒரு சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சின்ன பையன்கிட்ட கேட்பேன், அவ்வளவுதான்.
1: ஓகே, ஓகேம்மா, ஓகேம்மா. திடீர்னு ஒரு ஒரு நாள்ல இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட போய் கேப்பீங்களா?
2: இல்ல சார், ஒரு நாள் ஏதாவது சின்னதா
1: ரொம்ப அவசரமான நிலை ஒரு அந்த மாதிரினா
2: என் சின்ன பையன்கிட்ட கேப்பேன். ஓகே பண்ணுமான்ட்டு அவர் வந்து ரொம்ப லென்த்தா சொல்ல மாட்டான், சரி பண்ணுங்க வாரு, அது டக்குன்னு வேணாம்னு சொல்றாருனா நீ ஏன் வேணாம்னு சொன்னா அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்டனா பதில் வராது. பதினாலு வயசு அவர் சொன்ன பதில் வந்து வேணாம்னு சொன்னதுக்கான அர்த்தமும் தெரியும், பண்ணுமான்னு சொன்னதுக்கு அர்த்தமும் தெரியும். ரொம்ப சின்ன வயசுதான், பதினொன்னாதான் படிக்கிறாரு. ஆனா உன் பார்வைக்கே எனக்கு அது ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும். அவரு ஒண்ணு ஒரு சின்னதா ஒரு மூக்குத்தி வாங்கத்துனா கூட நான் அவரை கூட்டிட்டு போவேன், அவருக்கு ஓகே ஓகேன்னா மத்தவங்க எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கும்.
1: சிறப்பான விஷயமா, சிறப்பான விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் மா நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டது.
2: ஓகே, தேங்க்யூ சார்.
1: எஸ் மக்களே, உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஷேர் பண்ணணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், அதுவும் பெண்கள், முக்கியமாக இது பெண்களுக்கான ஷோன்றதுனால பெண்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600338 மற்றும் 295200554 முன்னிணைப்பாக 04 நாங்கள் வந்து சேர்த்து கொள்ளலாம். நிகழ்ச்சியுடைய மூன்றாவது பாடல் அப்படி என்னன்னு அப்படின்னு சாமி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சித்ரா மற்றும் குழுவினர் பாடின பாடல், ஹாரிஸ் ஜெயராஜோட இசில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம் 103.4, இங்கே எல்லாமே சமதுலே.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: பன்னிரண்டு மணி 31 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில தான் ஏன் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அடுத்த காலர் கிட்ட போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
3: ஹலோ
4: ஹலோ, நான் இங்க தாம்பரம் வரதராஜபுரத்துல இருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
3: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: நான் நல்லா இருக்கேம்மா. ஓகேம்மா, இப்போ உங்க வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைன்னு ஒண்ணு வருதுன்னா, நீங்க யார் கூட ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பீங்க? இல்ல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை ஆலோசனை பண்ணுவீங்களா? ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒப்பீனியன் மாதிரி.
4: நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் என் பிள்ளைங்க கிட்ட கேட்பேன். அதாவது அவங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா, அது கேள்விப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க கிட்ட சஜஷன்
3: கேட்பேன்.
4: நெக்ஸ்ட் இல்லன்னா ஃப்ரெண்டு கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒப்பீனியன் கேட்பேன்.
3: சிக்கல்
4: ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது கேட்பேன். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நாங்க ரெண்டு பேரும் டிசிஷன் எடுக்கும் போது என் பையன் கிட்ட கேட்டிருக்கேன், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ண, சின்ன விஷயம் தான். இப்ப ஒரு ஊருக்கு போறதுக்கு இப்படி பண்ணலாமா, எப்படி போலாமா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதா அப்படி போலாமான்னு கேட்பேன். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவான். கொஞ்சம் வீட்டு ஏதாவது எடுக்கணும்ன்ற பட்சத்துல ஒப்பீனியன் கேட்பான் அவங்கிட்ட. சொல்லுவாங்க, எனக்கு டவுட்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவான். நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பான். அதுல எனக்கு மனசுல எது சூஸ் பிடிக்குதோ, அதாவது நம்ம மனசுக்கு எது ஒத்து போதோ, அது நானே ஹஸ்பண்ட் எடுப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல தெரியலமா, எனக்கு இத அவ்வளவு நான் நாலேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட, அவரும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாரு. செகண்ட் ஆப்ஷன்.
3: சூப்பர்மா, பிள்ளை பேருன்றதே ஒரு பாக்கியம். இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிறது இன்னொரு பாக்கியம்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டது
4: ஃபியூச்சர்ல வந்து அவங்களும் வந்து டிசிஷன் இண்டிவிஜுவலா எடுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லையா?
3: நம்ம கரெக்டா சொன்னீங்க,
4: நம்ம அவங்க கிட்ட ஒரு சிலது கேட்கணும். ஒப்பீனியன் அவங்க கிட்ட கேட்கலாம், டிசிஷன்ன்றது நம்ம எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன். பட் ஒப்பீனியன் சஜஷன் அவங்க கிட்டயும் கேட்கலாம்.
3: சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க் யூ சோ மச் சார்.
3: ஓகே, வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.

வணக்கம். எஸ் மக்களே, நம்ம வந்துட்டு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இருக்கோம். அதாவது வாழ்க்கையில் சிக்கலான சூழ்நிலைன்னு ஒன்று வரும்பொழுது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யார் கூட ஆலோசிக்க விரும்புவீர்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன், என் பையன் கிட்ட கேட்பேன், என் பொண்ணு கிட்ட கேட்பேன், என் மாமனார் மாமியார் கிட்ட கேட்பேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன் அப்படின்னு வந்துட்டு பல பேர் பலவிதமாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கும் ஏதாவது பதில் சொல்லணும்னு ஆர்வமாக இருந்தால் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 முன்னிணைப்பாக வந்துட்டு 044 வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் இருவரோட குரல்ல வித்யாசாகரோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனி 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்சில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை

0: விருத்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழுங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ் யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த

இரண்டு நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும், 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

12:50 ஆகிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதி, என் நிகழ்ச்சியில் தான் என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அன்பு ஸ்நேகிதன், அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் வந்துட்டாரு. எஸ் மக்களே, வாழ்க்கையில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு ஒன்று வரும்பொழுது நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பலவிதமான பதில்கள் சொன்னாங்க. நான் என் பையன்கிட்ட கேட்பேன்னாங்க, என்னோட சின்ன பையன்கிட்ட கேட்பேன்னாங்க, என்னுடைய மகள்கிட்ட கேட்பேன், என்னுடைய மாமா மாமிக்கிட்ட, அதாவது மாமனார் மாமியார்கிட்ட கேட்பேன், இல்லை எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. என் தோழிக்கிட்ட கேட்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தோழி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி உறவு, உறவுடைய பலம் என்ன அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. உறவுடைய பலத்தை பத்தி தான் பேசும்பொழுது, எப்பவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும், அப்போ வந்துட்டு பூ வந்து உதிர்ந்து அப்புறம் மறுபடியும் ஒரு மொட்டு மலராக வருது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மொட்டு மலராகும் பொழுது அடுத்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மொட்டுக்கு வந்து இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன இதுவாக இருக்குமே, அந்த மகரந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், அது வந்து கொடுத்து கொடுத்து அந்த பூவை வந்து பூக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து வளர்றோம், நம்ம வந்து முன்னேறுறோம் அப்படின்போது அடுத்தவங்களுக்கு நமக்கு செய்கிற ஒரு சிறு உதவி கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக மாறி அது அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த நாளுடைய கருத்தாக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான கருத்தோட நானும் வந்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் உங்களிடம் விடைபெற போகிறேன். ஆனால் எங்கேயும் போக மாட்டேன். 2:15 ரெயின்போ மெலடிஸ் அதுக்காக வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, நிறைவு பாடல் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பாபாய் சொல்லிட்டு 2:15 உங்களை வந்து சந்திக்க போகிறேன். நிறைவு பாடலாக என்ன ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா திரைப்படத்திலிருந்து மின்மினியோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

0: எல்லாமே தோல்.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.

0: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy.
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: கேமரா ரோலிங், ஆக்சன்.
5: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
6: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
7: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
8: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஹலோ வணக்கம் நேர்களே, நேரம் இப்போ 1 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. இந்த மதிய வேளையில் நீங்கள் என்னுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். எஸ், உங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனல். ஸோ நேயர்களே, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 உங்களுக்காகவே பழைய பாடல்கள்லாம் தான் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நம்மளோட 1960s அண்ட் 70s சாங்ஸ், கோல்டன் ஹிட்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே வந்துட்டு இந்த மதிய நேரத்தில் ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் நல்லா சாப்பிட்டு முடிச்சு அப்பா வாட்டர் லைஃப்பில் அப்படின்னு ஃபீல் ஆகிற ஒரு மொமெண்ட். இந்த நேரத்தில் வந்து ஒரு குட்டி நேப் எடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நாப் எடுக்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தான் வந்து சூப்பரான பாடல்கள், இனிமையான இதமான பாடல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் உங்களுக்காக வரும் முதல் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து 1000 நிலவே வா என்கின்ற பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். கேவி மகாதேவனுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

ஆயிரம் நிலவே வா என்கின்ற சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 1:08. அடுத்ததாக திரைகானம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல்

அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற தொடர்கதை என்கின்ற பாடல்தான். கே ஜே யேசுதாஸுடைய குரல்ல, கங்கை அமரனுடைய வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கு எல்லாமே சமதூள.

நேர்களே, நேரம் இப்போ 1:13 ஆயாச்சு. அவள் அப்படிதான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததாக திரைகானம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்திருக்கும் அந்த அருமையான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து காதல் ஓவியம் கண்டேன் என்கின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. சுஜாதாவுடைய குரலில், பஞ்சு அருணாச்சலமுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூல.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம் டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போல ரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்.
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: நேரம் இப்போ 1:21 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். எஸ் நேயர்களே, திரைகானம் நிகழ்ச்சியில வந்து இனிமையான பாடல்களை தான் இதமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் இரு பறவைகள் என்கின்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஜென்சி உடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கு எல்லாமே சமதுல.

காரல் தூவும் முகில்களும், சந்தம் பாடும் மலர்களும், பூவில் பொங்கும் நிறங்களே, பூக்கள்ளாடும் மலைகளே என்ற அழகிய வரிகளை தாங்கிய அந்த பாடலை நாம் கேட்டு முடித்த நேரம் 1:26. நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே ஜோனல். எஸ் நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்காக திரைகாணம் நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கும் பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து, அது அந்த பறவை போல அப்படிங்கிற சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் உடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில கிட்ட இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கு எல்லாமே சமதோலு.

ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற அழகிய வரிகளை தாங்கிய இந்த பழைய தேசபக்தி பாடலை கேட்கும் போது மறுபடியும் உரிமைதான் ஒன்றாக நம்மளை இணைக்குதுங்கிறத ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. இந்த பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 1:32. அடுத்ததாக உங்களுக்காக திரை காணும் நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கும் பாடல் செந்தூர பூவை திரைப்படத்திலிருந்து செந்தூர பூவை என்கின்ற பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா இணைந்து பாடிய பாடல் முத்துலிங்கமுடைய வரிகளில், மனோஜ் கியானுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுவது.

செந்தூர பூவே என்கின்ற அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:37. அடுத்ததாக வருகின்ற பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பாலக்காட்டு பக்கத்திலே என்கின்ற பாடல் தான். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில். கேட்டிருந்த நேரங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோல.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து அந்த அருமையான பாடலை நாம் கேட்டு முடித்த நேரம் 1:41. திரைகாணம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து வளையோசை கலகலவென அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். நிறைய பேரோட ஃபேவரட் சாங்கும் கூட அந்த பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடல் யார் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கருடைய குரல்ல, வாலியோடைய வரிகள்ல இளையராஜோட இசையில. கேட்டீங்க, இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.

இசை கலகலவென என்கின்ற சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 1:47. அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் 16 வயதினிலே என்கின்ற திரைப்படத்திலிருந்து செந்தூர பூவே என்கின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. எஸ் ஜானகியோட குரல்ல, கங்கை அமரனோட வரிகள்ல, இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கு எல்லாமே சமதூலு.

16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:51. அடுத்ததாக திரைகாணம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் முள்ளும் மலரும் என்கின்ற திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டு இருக்கு. கே.ஜே. ஏசுதாசுடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

திரைகாணம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நேரம் இப்போ 1:56 ஆயாச்சு. ஸோ நிறைவு பாடலாக என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா திரைப்படத்திலிருந்து அக்கறை சீமை என்கின்ற பாடல் தான். கேஜே ஏசுதாஸுடைய குரல்ல, வாலியுடைய வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையில. மீண்டுமா மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதோலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: இரண்டு மணி 16 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணம் பண்ண போகிறது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி சஞ்சய். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஸ்ரேயா கோஷலோட குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

2:21 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் ஈதமாய் இசையாய் நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் கூட நிகழ்ச்சியை நடத்த பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்துல இருந்து சித்ராவோட குரல்ல, காளிதாசனோட வரிகள்ல தேவாவோட இசைகள்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: 104.4 இங்க எல்லாமே உள்ள
1: ரெயின்போ கேட்கலையா.
2: 2:26 ஆகிட்டு ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்துல இருந்து ஷாகுல் ஹமீத் அவரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 104 இங்க எல்லாமே சமதுள.

0: சுப்பா, அரே ஓ சுப்பா, அரே உட் பேட்டா, புத்வா உட்டோ நா, போர் ஹோ கயி, மே தயாரி கர்த்தி ஹூ சல்லே கி.
1: அரே தோ ஜானா ஹீ படேகா, தூ மானேகி நஹி?
0: நா, மே தோ நா மானூ. சல்
1: சல், தேரி யஹி ஹட் ஹை தோ சல் சல் சுப்பா.
0: அரே குல்ஹாடி தோ லே லோ, பேட் கே ஹாத்தோ சே காட்டோகே.
1: அரே ஹா, வோ தோ மே பூல் ஹி கயா தா, ஆதத் நஹி ஹை நா.
0: ஆதத் நஹி ஹை, யே நியத் நா ஹை.
1: வோ
0: சல் சுப்பா, வோ ரஸ்ஸி உடா, லட்டோ கோ பாந்தனா பி தோ ஹோகா நா.
2: அச்சா அம்மா.
0: அரே அப் சலோ பி.
1: சலோ
2: சலோ.

0: நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: மூன்று மணி மூன்று நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் நான் மறுபடியும் வந்துட்டேன். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ட்ரோமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதாவது உலக்காய விளைவு நோய் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் வசந்த் அவர்களோட தான் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்
2: டாக்டர். இப்போ நிகழ்ச்சியில் வந்து பொதுவாகவே ஒரு முதல் கேள்வினாலே, இந்த பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன டாக்டர்?
3: ஓகே, இதுக்கு ஒரு உதாரணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட், இல்லை வந்து நம்ம ஃப்ளட்ஸ் இல்லை சுனாமி அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்று நிறைய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது அதில் வந்து வரக்கூடிய ஃபிசிக்கல் காயத்துலேருந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துலேயோ அதுக்கு மருந்து வைத்தியம் பார்த்து குணமாயிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு மன காயம், அது வர அதுதான் பிடிஎஸ்டி, அதாவது போஸ்ட் ட்ரோமேட்டிக், ஒரு ட்ராமா, ஒரு பெரிய ஒரு அபாயத்திலேருந்து மீண்டு வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய மனநோய், அதுதான் இந்த பிடிஎஸ்டிக்கான விளக்கம்.
2: ஓகே டாக்டர், இப்போ இந்த சாதாரண மன அழுத்தம் சொல்கிறாங்க, டிப்ரெஷன் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் ஃபாலோ ஆகிடுறாங்க நிறைய ஒரு தோல்வியை பார்த்ததுக்கப்புறம், அதுக்கும் பிடிஎஸ்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா டாக்டர்?
3: பிடிஎஸ்டிங்கிறது வந்து அந்த ட்ராமாவை தாண்டி வரக்கூடியது தான் அந்த சிம்டம்ஸ். அதில் வந்து மன அழுத்தம் ஒரு பாகமாக இருக்கலாம், அதாவது

0: விஷயத்தில் ஈடுபாடு குறைஞ்சு ஒரு வேலை விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது, இல்லை ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணுறது, இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் வரலாம். அது வந்து ஒரு ட்ராமாக்கு பிறகு நடக்கும் போது அதுக்கு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒருவருக்கு பிடிஎஸ்டி இருக்குன்றத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? லைக் இந்த மாதிரி ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா?
0: ஓகே, இது வந்து ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த துன்பமான சம்பவம் நடக்கும் போது எல்லாராலையும் இந்த மீண்டு வெளில வர முடியாது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்து இந்த மாதிரியான ஒரு துன்ப அது என்னவா இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஒரு போர்லேருந்து வெளில வந்திருக்கலாம், இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை சீற்றத்துலேருந்து வெளியில் வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி ஏதாவது ஒரு கடன் விஷயங்கள், இல்லை பெரிய ஒரு சோதனையிலேருந்து ஒரு மாற்றம் வெளில வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஹை ரிஸ்க்கான சிச்சுவேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை கோத்ரூ பண்ணுறாங்க, இதில் இருக்காங்க, இல்லை இதை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட நம்ம பேசி அவங்களோட வரக்கூடிய மாற்றங்கள், சுபாவ மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்கான அறிகுறிகள் அதுதான்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு பிடிஎஸ்டி ஒருத்தருக்கு இருக்குன்றத நான் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது, அவங்களோட அறிகுறிகள் என்னவாக இருக்கும்?
0: இது வந்து பிடிஎஸ்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது பிரெயினில் ஏற்படக்கூடிய ஒரு அந்த டேஞ்சர் மோட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஞ்சர் மோட் வந்து எப்போதும் ஆனாகவே இருக்கும் அந்த பிரெயினில். அப்போ அந்த ஆனாகவே இருக்கிற சமயத்தில் என்னாகும், அந்த பிரெயின் வந்து எது ஒரு சிறிய ஞாபகங்கள் அந்த பழைய துன்பங்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ன் சத்தம் அந்த ஒருத்தருக்கு கேட்டதுனாலே அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கான நினைவுகள், அதில் ஏற்படக்கூடிய அந்த மன வருத்தம், அவங்க திருப்பி அந்த ஆக்சிடெண்ட்டை ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த வேர்த்திருக்கும், அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் திருப்பி திருப்பி ஓடும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ரெண்டாவது ஒரு அவாய்டன்ஸ், இப்போது உதாரணத்துக்கு இப்போது ஒரு சுனாமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த இந்த போஸ்ட்ரமேட்டிக்காக இருந்ததுன்னா அவங்க கடலோ பீச்சுக்கோ போகிறதுக்கு தவிர்ப்பாங்க. எங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு நீர் காணல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் போது அந்த இயற்கையான விஷயங்களை செய்ய மாட்டாங்க, அதை தவிர்க்குவாங்க. இந்த பீச் சேஃபாக இருக்கும், எல்லோரும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதை தவிர்க்க ஆரம்பிப்பாங்க.
1: ஸோ தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டு போவாங்க
0: கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு ட்ராமா எந்த நிகழ்வுலேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ட்ராமா ஏற்பட்டிருக்கோ அந்த நிகழ்வுகளை, இப்போ ஆக்சிடென்ட்னா அந்த காரில் ட்ராவல் பண்ணுறது தவிர்ப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. மூணாவது வந்து ஒரு நம்னஸ், ஒரு இமோஷ்னலாக உங்களுக்கு எதுவுமே ஒரு உணர்வே இல்லாத மாதிரியாக இருப்பாங்க, ஒரு அவங்களே அவங்க உலகத்தில் இருக்கிற மாதிரியும் வேறு எந்த ஒரு துன்பமோ இல்லை ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லாமல் ஒரு நம் ஃபீலிங்காக அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் ஒரு பிடிஎஸ்டிகளுக்கான அறிகுறிகள்.
1: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
0: சொல்லுங்க சார்.
2: டாக்டர், இந்த பிடிஎஸ்டி பத்தி நீங்க விளக்கமா சொல்லிட்டு இருந்தீங்க, இதுல வந்து ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கா? இதுல முற்றிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அண்ட் இந்த ட்ராமாவோடைய சிம்டம்ஸ் பத்தி சொன்னீங்க, இந்த பிடிஎஸ்டி வந்து குறிப்பிட்டு இந்த வயதினரை அதிகம் தாக்குது அப்படின்னா என்ன ஏஜ் குரூப் தாக்குது? அண்ட் இளையோருக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
0: ஷூர்.
2: இப்போது
0: ரைட், இது வந்து எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லா ஏஜ் குரூப்புமே காமன். இது சின்ன வயசுலேருந்து முதியோர்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அவங்க சந்திக்கும் போது அதுலேருந்து அவங்க சரியாக மீண்டு வராமல், எப்படி வெளிக்காயம் ஆறின மாதிரி உள்காயங்கள் ஆறாமல் இருக்காங்களோ அது வந்து எல்லாருக்குமே வரலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஏஜ்னால பிரிவினை கிடையாது, இது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கக்கூடிய விஷயம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இவர் கேட்குற கேள்வியிலேயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், குழந்தைகளுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றீங்க டாக்டர். இப்போ நினைவு தெரியாத குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையா இருக்கும்போது எனக்கு பெருசாக நினைவு தெரியல, எனக்கு நினைவு தெரிந்த வயதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பிடிஎஸ்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
0: இப்போ இந்த குழந்தை பருவத்தில் பார்க்கும்போது அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப கூடுதலாக அழுக, ஒரு இரிட்டபிளாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிற குழந்தைங்க, சரியாக தூங்காமல் இருக்கிறவங்க, சில பேர் வந்து அந்த நைட்டில் வந்து

0: நின்றுருக்கும் அந்த நைட்டில் ஒரு வெட் பண்ணுறது, தட் இஸ் யூரின் போகக்கூடிய விஷயங்கள் வந்து வயது கொஞ்சம் குழந்தைங்க பெரிய வளர வளர கண்ட்ரோல் ஆகிடும், வந்து அவங்க பெட்டை வெட் பண்ண மாட்டாங்க. பட் இதை திருப்பி தொடங்கும் சில குழந்தைங்களுக்கு, திருப்பி நைட்டில் வந்து அவங்களோட ஈரமாக்கிடுவாங்க தெரியாமல் இருக்கிறது. அப்புறம் ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட், இப்போ ஒரு அந்த பேரண்ட்டோ இல்லை யார் உங்கள்ட்ட க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களோட ரொம்ப கிளிங்கியாக இருப்பாங்க, அவங்களோட ஒரு நிமிஷம் கூட அவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அவங்க கூடியே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். சில டைம் அந்த குழந்தைங்க அவங்க விளையாட்டில் கூட அந்த பழைய விஷயங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, அந்த பழைய நிகழ்வுகளை அந்த ட்ராமாவை திருப்பி திருப்பி ப்ளே பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது கூட இந்த கிட்ஸுக்கான நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்படும் போது இந்த மாதிரியான அறிகுறிகள் நிறையா தெரிய வரும்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாமா? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்,
1: யாருங்கிறது பேசுறீங்க?
2: மன அழுத்தம் மன பதற்றம் மன சிதைவு சோர்வு இப்படி எல்லாம் சொல்றாங்க, இது என்ன மீனிங்ன்றது கொஞ்சம் விளக்கமா நம்ம நேயர்கள் சொல்லுங்க. இன்னொன்னு வந்து தூக்கம்ன்றது இன்றியமையாததுன்றாங்க, மனசுக்கும் தூக்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அதிகமா தூங்குறவங்களும் இருக்கிறாங்க, தூக்கமே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வேலையா இருக்கலாம் எல்லாம். இன்னொன்னு இந்த தற்கொலைக்காக சிலர் வந்து இந்த ஒரு சில வினாடிகள்ல வந்து முடிவு எடுத்துட்டு நம்ம கூட இல்லாம போயிடுறாங்க, இதுவும் மனம் சார்ந்ததுதான். அதை எந்த அளவுக்கு அவங்க வந்து தவிர்க்கலாம் அப்படின்றதும் வேணுங்க. ஏன் இது மூளையினுடைய செயல்பாடுல எந்த பகுதியில வந்து மனம் இருக்குது அப்படின்றது இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா? இது வளரும் பிள்ளைகள்ல இருந்து வாழும் காலம் வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கும்ன்றீங்க.
1: ஒரு சின்ன சின்ன மன்னிக்கணும், நீங்க வந்து இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அது வந்து டாக்டர் பதில் சொல்லுவாரு சரிங்களா? ஏன்னா அடுத்தவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு.
2: நன்றி
1: நன்றி, நீங்க பதில் சொல்லுங்க டாக்டர்.
0: இப்போ அவர் கேட்ட மாதிரி இது போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், மன அழுத்தம், மனச்சிதைவு, மனப்பதற்றம், இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது புதுசாக கண்டுபிடிச்ச நோய் இல்லை, இது வந்து பழைய காலத்துலேருந்தே இருக்கக்கூடியது தான். பட் இதுக்கு ஒரு ஆன விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது, மக்கள் இதை பற்றி பேசாமல் இருந்தாங்க, இல்லை ஒரு அச்சம் இருந்தது, ஒரு நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து தவறாக கருதப்படுமோ, இல்லை நம்ம இதை பற்றி பேசினோம்னா நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ங்கிறதுனால இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசாமல் அது அப்படியே ஒரு தள்ளப்பட்ட ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. பட் இப்போ விழிப்புணர்வு நிறையா வந்ததுனால இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது இதுக்கான ஒரு கான்வர்சேஷன், இதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி படுது, இதுமாரி வரக்கூடிய இளைஞர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. கட்டாயமாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அவங்கள ஏற்படக்கூடிய இந்த ஆஃபீஸ் வேலைகள், ஒரு அவங்களோட இந்த மாற்றங்கள், அவங்களோட ஃபேமிலி இப்போ ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் ஆஃபீஸில் வேலைகள் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்டும் ஆனதுனால கட்டாயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மனநோய்களுக்கான இது இன்சிடென்சஸ் அதிகமாக ஆகிட்டு தான் இருக்குது.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
1: ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: இது ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலம் சார்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: டாக்டர்கிட்ட பேசலாம்.
3: நான் ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு, ஆனால் அவங்க நார்மலாக இருக்கிறாங்க. அதான் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களும் பிறந்திருக்குது. குழந்தைங்களுக்கே இப்போதான் அந்த பசங்களுக்கே கல்யாணம் பண்ணுற வயசும் வந்துட்டுது. ஆனால் அவங்க வந்து அந்த ஒரே இதில் தான் இருக்கிறாங்க, ஒழியோ அதை தாண்டி வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது, நல்லா படிச்சா படிச்சுது எல்லாம் பண்ணிச்சுது அந்த புள்ள. என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க அவங்க சுயநலவாதி மாதிரி அவங்க இப்ப தூங்குறாங்க சாப்பிடுறாங்க, ஒன்னு நல்லா இல்லைன்னா மட்டும் அதை நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, அதை நல்லா இருக்குதுன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பசங்க மேலையும் ஒரு அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை செய்யறவங்களை வந்து நீ அதை செஞ்சா என்ன, இதை செஞ்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அத கரெக்ட் பண்ண முடியுமா, என்ன செய்யலாம் அதுக்கு.
1: ஓகேமா, நீங்க உங்களோட

0: பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் எதுக்கான பதில் சொல்லுவார்?
1: இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ஸ்வபாவிய குணம், பர்சனாலிட்டி, அதாவது ஒருத்தரோட ஸ்வபாவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம். நீங்கள் இது நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குமா, அவங்களோட பிஹேவியர் ஏன் அப்படி இருக்குது, அதுக்கு காரணம் என்ன, அவங்க எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு மனநல மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க இது கரெக்டாக இதை அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இது என்ன நோய், இல்லை இது நோயா ஃபஸ்ட்டு, இல்லை இது ஒரு சுபாவமா, அப்படி இருந்ததுன்னா இதுக்கு வைத்தியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விளாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இது அவங்கள்ட்ட பேசி அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது தான் பெட்டர்.
0: ஓகே டாக்டர், நம்ம வந்துட்டு நேயர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை இல்லை சந்தேகங்களை வந்து பதிவு பண்ணணும், டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 மற்றும் 295-2-0554 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு எண்ணை வந்து சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு நம்ம போகலாம் டாக்டர், போகலாமா?
1: எஸ் சார்.
0: ஓகே, நம்ம அடுத்து முதல் பாடலாக என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிணைந்தர்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

0: Tengo efemutio ne polinale ingi ella mesa madule.
1: மூன்று மணி 22 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எனப்படும் உலக்காய விளைவு நோய் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் வசந்த் அவர்களோட தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அவரோட பேசலாம் டாக்டர். இப்போ எனக்கு அடுத்த கேள்வின்னு ஒன்று வருது. என்னன்னா, இந்த விபத்து, இயற்கை பேரிடர், அப்புறம் வன்முறை, இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கிற எல்லாருக்குமே வந்து பிடிஎஸ்டி வரதுக்கான வாய்ப்பு இருப்பா, இல்லை இந்த ரொம்ப குரூயலாக பார்த்தவங்களுக்கு மட்டும் பிடிஎஸ்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா?
2: இது வந்து எல்லாருக்கும் வருமா அப்படின்னா இல்லை. நிறைய பேர் இதுலேருந்து மீண்டு வரதுக்கான முயற்சிகள் அவங்களே எடுக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை அவங்களுக்கான அந்த சப்போர்ட் சிஸ்டம், அதாவது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களில் வந்து பகிர்ந்துக்கிறது, இல்லை சமுதாய விழிப்புணர்வு நிறையா இருக்கிறவங்க, இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு வந்து அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும். அந்த ட்ராமாவை அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு குஷன். அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் இந்த அது பிடிஎஸ்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒருத்தர் ஒரு நிகழ்வை சந்திக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் அப்படி வருமானா, அதுக்கு வந்து ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நம்மள யார் இது இருக்கும் யாருக்கு வராது அப்படின்னு நம்மளால் முன் கண்டுட்டு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து எல்லாருக்குமே இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம்னா அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அவங்க இதை இதுக்கான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது, இந்த அறிகுறிகள்லாம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹெல்ப் அணுகி வரலாம். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த பிடிஎஸ்டி வருவதற்கு வந்து அதிக ஆபத்தில் இருக்கிறவங்க யாராக இருக்கும்? இது ஒருவேளை பிடிஎஸ்டி வந்து ரொம்ப டேஞ்சர் ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னா யாருக்கெல்லாம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு?
2: சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதவங்க, அதாவது அவங்களுக்கான ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு இல்லை சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமுதாயத்தில் ஒரு தனியாக வாழறவங்க, ஒரு வேறு எதுவுமே ஒரு சோஷியல் ஐசோலேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான துன்ப நிகழ்வு நடக்கும்போது இந்த பிடிஎஸ்டிஸ்க்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராமாவை அடிக்கடி நேராக பார்க்குறதோ சரி, இல்லை அதை அண்டர்கோ பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரிப்பீட்டட் ட்ராமாவாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க சரி, குழந்தைங்க, லேடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்க வந்து ரிப்பீட்டட் இது இருந்ததுன்னா பிடிஎஸ்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: இப்போ இந்த பிடிஎஸ்டி அப்படின்றது வந்து தானாக குணமாகக்கூடிய விஷயம்.

0: இல்லை மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லை மருந்துகள் ஏதாவது தேவைப்படுமா?
1: கண்டிப்பாக பிடிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான உதவி அவங்களுக்கு தேவை. இது மருந்து மட்டுமா அப்படின்னா இல்லை, இதுக்கான வந்து கவுன்சிலிங், தெரப்பி, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ஒரு சோஷியல் கேதரிங் மாதிரி மற்றவங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு குரூப் தெரப்பியாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ஒன் ஆன் ஒன் டாக் தெரப்பி, கவுன்சிலிங் அந்த மாதிரியாக இருக்கும். மருந்துகளும் இதுக்கு இருக்குது, அவங்களோட அந்த நிகழ்வை வந்து இமோஷனல் இதை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், தூக்கத்தை சரிப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இதுக்கான மருந்துகளும் தரப்படும். ஸோ அதனால் கவுன்சிலிங், மெடிசின்ஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரீட்மெண்ட், இந்த பிடிஎஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்.
0: ஓகே டாக்டர், நம்ம நேயர்கள்கிட்ட போகலாம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிவு பெறணும் டாக்டர் கிட்ட அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 மற்றும் 295-2-0554 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார், சஞ்சய் சார் அண்ட் டாக்டர் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட்சன் பேசுறேன்
0: சார். ஓகே வெங்கட் சார், டாக்டர் கிட்ட பேசலாம்.
1: வணக்கம் சார்.
2: குட் ஈவினிங் சார்.
1: குட் ஈவினிங்
2: சார். இப்போ இதை பத்தி ஒரு டீடைல் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேருக்கு இந்த ஆக்சிடென்ட்லயோ இது பிளட் எல்லாம் பார்த்தா ஒரு சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது வந்து இதனோட காரணமா அது அவங்க நார்மல் நிலைக்கு வந்துருவாங்களா? அது ஒரு ரீசன் இருக்கு. அப்நார்மல் டெத் எதனா பார்த்தானாலும் அவங்களுக்கு வந்து அதே நினைவா இருக்கு அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அவங்களும் எப்படி இதே மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துதான் பண்ண முடியுமா? அது மாதிரி விரக்கையா இருப்பாங்க, லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க, தானா பேசிப்பாங்க, ஒரு வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் டு என் திஸ் இஷ்யூ?
1: இப்போ இந்த ரத்தத்தை பார்த்து பயப்படுறது வந்து அந்த நிகழ்வுக்கு பிறகு அப்படின்னா இது வந்து அந்த பிடிஎஸ்டியோட ஒரு பாகமாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு ரத்தம்னாலே சில பேர் உறைஞ்சிருவாங்க, அவர்கள மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அது வந்து ஒரு சாதாரண நகத்தில் வரக்கூடிய விரலில் வரக்கூடிய ரத்தமாக இருக்கலாம், இல்லை பெரிய காயமாக இருக்கலாம். எதா இருந்தாலுமே ரத்தம் அப்படின்னு பார்த்து உறைஞ்சு போய் கீழே மயக்கம் போட்டு விழுறவங்க இருக்காங்க. அதுக்கு வந்து வேறு நோய், அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோபிக் டிஸார்டர், ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து செப்பரேட். பட் இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு இந்த ரத்தத்தை பார்க்கும் போதோ இல்லை அந்த கார் நிகழ்வை பார்க்கும் போதோ அந்த அவங்களுக்கு அந்த மெமரிஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அது பிடிஎஸ்டிக்கான அறிகுறி. ரெண்டுத்துக்குமே வைத்தியம் இருக்குது, மருந்து இருக்குது, கவுன்சிலிங்கும் இருக்குது. ரெண்டாவது கேள்வி வந்து கவுன்சிலிங் அப்னார்மல் டெத்ஸ். அப்னார்மல் டெத்ஸ் பார்க்குறவங்களுக்கு அது அவங்க இமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆன நபர்களாக அவங்க இருந்தாங்க, அதில் ஏற்படக்கூடிய அந்த மன வலியும் மனவேதனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் மனநல மருத்துவரை அணுகி அதுக்கான வைத்தியத்தை பார்த்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: யாருங்க? பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன் ஐயா. எனக்கு 68 வயசு ஆகுது, ரொம்ப முடியாத நிலையில படுத்து படுக்கையா இருக்கேன், பிபி சுகர் இருக்கு, அப்போ இரணி ஆப்ரேஷன் பண்ணி வயிறு வெடிக்கிற மாதிரி உப்பி போயிருக்கு, அப்புறம் கண்ணு 2 ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு பார்வையும் மங்கினே வருது, 2 கால் வேற வீங்கி போயிருக்கு, எழுதி நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது. தன்னந்தனியா இருக்கிறதுனால என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஒரே மனசு ரொம்ப கவலையா இருக்கு, ஃபீலிங்கா இருக்கு, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எதனால ஒன்னும் புரியல, ஏதாவது ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா.
1: ரைட். இது வந்து சி கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான். பட் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த எஃப்எம் சேனல்ஸை கேட்குறீங்க, இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ண பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுவே ஒரு நல்ல செயல் தான். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நீங்கள் ஒரு டச்சில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும், இதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளில வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தரும்.
0: ஓகே டாக்டர், நான் நடுவில் வந்து குறுக்க பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பூந்தமல்லி போஜராஜன் ஐயா வந்துட்டு சொல்லியிருக்காரு, எனக்கு பேசுகிறதுக்கே ஆள் இல்லை, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்போது அரசாங்கம் வந்து தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர்

0: பண்ணுங்க, இந்த மாதிரினா என்ன மாதிரி மெத்தட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது டாக்டர்?
1: இதுக்கான நிறையா உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் இருக்குதுங்க. இது வந்து மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது.
0: ஓகே டாக்டர்.
1: நல்ல தனியார் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் நிறையா இருக்குது. இது நீங்கள் இதில் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கூட அங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1-to-1 பேசி உங்களோட விஷயங்களை, உங்களோட வரக்கூடிய கவலைகள், அர்த்தத்தை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதுக்கான ஆலோசனைகள் அந்த ஆலோசனைகள் தருவாங்க.
0: எந்த நம்பரில் கால் பண்ணால் இவங்களுக்கு ஹெல்ப்பு, அதை அதை பற்றி நம்ம வந்துட்டு தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்து நம்ம நேர்கிட்ட போகலாம். அடுத்து நேர்கிட்ட போகலாமா டாக்டர்? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் குமார் பேசுறேன் சார், கோணிமேட்ல இருந்து.
0: ஓகே குமார், நீங்க டாக்டர்
2: பாத்தீங்களா? எல்லாமே இதா இருக்கு சார். ஆனா வந்து பாத்தீங்களா, மனசுல ஒரு பயம் ஒண்ணு வருது சார். பயம், அதாவது பாத்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் நம்ம பயமா இருக்கு, அது துடிப்பா இருக்கு அப்படின்ற, அதனால கூட மனம் இது மாதிரி இதா வருமா?

0: எல்லா இதுலயுமே வரக்கூடியதுதான் ஒருத்தருக்கு. பட் அந்த பயத்தை மீறி நம்மளால வேலை செய்ய முடியுதா, அந்த பயத்தை ஒதுக்கி வச்சு நம் அதுக்கு பிறகு நம்மளால சாதிக்க முடியுதா அப்படிங்கறதா நம்ம பார்க்கணும். பட் மற்றவங்க நீங்கள் அந்த பயமே உங்களுக்கு வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம நீங்கள் ஒரு ஆலோசகரையோ இல்லை மருத்துவரையோ பார்த்து அதுக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று மாறும். பட் அந்த பயம்ங்கிறது ஒரு தவறான விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் பயம். பட் அந்த பயம் வந்து உங்களோட வெற்றி பாதையை வந்து தடுக்குது, இல்லை அதனால உங்களால் முன்னேற முடியல அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க ரேடியோ வாலியூமை வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்.
2: ஆஃப் பண்ணிட்டேன் சார்.
1: ஓகேமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: டாக்டருக்கும் வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: கேள்வி என்னன்றது டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: எனக்கு வந்து தெரிஞ்சவங்க சார், அவங்க வந்து மனசுல தோன்றத அதை செய்யறாங்க சார், செய்யறாங்க, சம்பந்தமே இல்லாத செய்யறாங்க. மருந்து சாப்பிட்டுதான் இருக்காங்க வந்து. அவங்க நான் செத்துறேன், நான் எங்கடா போறேன், எல்லாம் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமான நிலைக்கு போறாங்களே சார். அது அப்புறம் நல்லா நார்மலா இருக்காங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, ஒரு வாரம் கூட இப்படி படுத்திருக்கிறாங்க, வேலை செய்யாம இருக்கிறோம், அப்புறம் நார்மலா ஆயிடுறாங்க. அது எதனால சார் இந்த மாதிரி திடீர்னு திடீர்னு வருது, இந்த மாதிரி நடக்குது சார், கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: ஓகேம்மா, உங்க கேள்விக்கான பதில டாக்டர் சொல்லுவாரு. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: இது கூட ஒரு மனநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இது பிடிஎஸ்டி அப்படி கிடையாது, இது வந்து வேறு மனநோய்கள். இதுக்கு நம்ம வந்து மூட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் மனச்சிதைவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேறு வகைகள் இருக்குது மனநோயிலையும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது அதுக்கான ஒரு இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் போது நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வாங்க. அந்த பேஷண்ட் கூப்பிட்டு வந்தால் தான் நம்மளால் பேசி அவங்கள்ட்ட வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாற்றங்கள் இருக்குது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன விஷயத்தில் அவங்களே எனக்குள்ளே இந்த மாற்றங்கள் இருக்குதுன்னு உணர்றாங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சா தான் டயக்னோசிஸ் ரீச் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் வந்து அதுக்கான ஒரு வைத்தியத்தையும் ஒரு சொல்யூஷனையும் கொடுக்க முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் டாக்டர்?
0: ஃபேமிலியும் சொசைட்டியும் தான் இதுக்கு ஒரு மெயின் சப்போர்ட் சிஸ்டமே. ஸோ அதனால் நம்ம நிறைய இது பார்த்துருக்கோம். நம்மளுக்கு சுனாமிக்கு பிறகாக இருக்கட்டும், சென்னை ஃப்ளட்ஸுக்கு பிறகாக இருக்கட்டும், மனநல ஆலோசகர், மனநல மருத்துவர்கள் நிறைய பேர், இல்லை ஃபேமிலி, இவங்க எல்லோரும் வந்து ஒன்று கூடி அந்த எல்லாருக்கும் அந்த அந்த சமுதாயமே, அந்த ஒரு ரீஜன் இல்லைங்களா, எஃபெக்ட் ஆனது வந்து ஒரு ஃபேமிலி இல்லை, பல பல ஃபேமிலிஸ் அந்த மாதிரி வரும்போது அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணலான்னா, பொருளாதாரமாக அவங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கோ அதை வந்து அதுக்கான எப்படி அதை சீர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள், அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்க திருப்பி அவங்க ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, இல்லை பேசிக்காக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறது. நிறைய தடவை நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எல்லாம் சரியாக போயிடுவோம், மனசில் தான் இருக்குது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக சொல்கிறோன்னு நினைப்போம். பட் அது ஆறுதலாக இருக்காது பெரும்பாலுமா, அது அவங்கள வந்து நம்ம அமைதிப்படுத்துறதுக்கோ இல்லை சரி போரும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்க சொல்கிறத முழுமையாக லிசன் பண்ணக்கூடிய விஷயங்கள், பொறுமையாக கவனிக்கும், பொறுமையாக கேட்கணும் அவங்க சொல்லக்கூடியது, அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய டைம் வந்து எல்லாருமே நம்ம இதை பற்றி பேசினோம், இல்லை நம்ம இதுக்காக ஒரு அழுக வருதுன்னா நம்ம வீக் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாதவங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு மித்து இருக்குது. அது இல்லை, இதுக்கும் ஒரு மன தைரியத்துக்கோ இல்லை ஆளோட பலத்துக்கோ சம்மந்தம் கிடையாது. இது எப்படி இருந்தாலுமே இது இந்த துன்பத்தை மீண்டு வில்ல வரவங்களுக்கு இந்த மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.

0: அளவுக்கு இதுவும் அவங்க திறமைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்லி திங் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா லிசன் பண்ணி அவங்கள வந்து வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்.
1: ஓகே டாக்டர், நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரலாம். மியூசிக் பிரேக் தான். வசீகரா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. உதித் நாராயணன், சாதனா சர்கம் இருவரோட குரலில், நா முத்துக்குமாரோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளை.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: மூன்று மணி 41 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. ஏன் கூட உலக்காய விளைவு நோய், போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நோய்க்கு குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் வசந்த் கூட தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து அவரோட நம்ம பேசலாம். டாக்டர், இப்போ இந்த சமூக ஊடகங்கள் அப்புறம் திரைப்படங்களில் வரக்கூடிய சில வன்முறை காட்சிகள் வந்து பிடிஎஸ்டியை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக அமையுதா டாக்டர்?
3: பிடிஎஸ்டி அதுலேருந்து வர வாய்ப்பு குறைவு, பட் ஒரு பிடிஎஸ்டியில் அவங்க இருக்காங்க. தட் இஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு நிகழ்வை அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு மன வருத்தம் மனக்காயம் ஏற்படுத்தியிருக்குன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவங்க திரையில் பார்க்கும்போது அது அவங்கள ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அந்த சமயத்தில் அவங்களால ஒரு சுவாசம் முற்று மாதிரி ஃபீல் பண்ணலாம், ஒரு படபடப்பாக இருக்கலாம், வேர்த்து கொட்டும் அவங்களுக்கு, இல்லை ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுவாங்க, உறைஞ்சு போய் நிற்பாங்க, அந்த மாதிரியான அந்த ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கலாம். அதனால தான் நம்மளுக்கு நிறைய திரைப்படங்கள்லையோ இதுலையோ முன்னாடியே வன்முறை காட்சிகள் இதில் இருக்குது இல்லை இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வெளியில் வரும். அதுக்கான நோக்கமே இது தான். அதுமாரி உங்களுக்கு அந்த அதை பார்க்குறதுக்கான வரும்போது உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே நீங்கள் வந்து அதை நிறுத்திடலாம், இல்லை வெளில வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டிஸ்க்ளைமர் போடுறது.
2: ஓகே டாக்டர், இப்போது இந்த பிடிஎஸ்டி வந்து நம்ம ப்ராப்பராக சிகிச்சை பெறணும் அப்படின்ன பட்சத்தில் என்ன மாதிரி சிகிச்சைகள் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதே மாதிரி இப்போ ஒருவேளை சிகிச்சை பெறாமல் போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம்?
3: இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன், இதை நம்ம சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுதான் முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க இதுலேருந்து வெளிப்பட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மருந்து மாத்திரைங்க. இதுக்கான சிகிச்சை வந்து மருந்து மூலமாக அவங்களோட தூக்கத்தை சரிப்படுத்துறதுக்கு, அவங்களோட மன அழுத்தத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு, அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு. ஒரு ஒரு தடவையும் அவங்க அந்த நிகழ்வை யோசிக்கும் போது அந்த உறைஞ்சு போய் நின்றுட்டு வேறு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுறதுக்கான மருந்துகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மருந்துகளை நம்ம அவங்களோட மற்ற நோய்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து மனநல மருத்துவர் எழுதி கொடுப்பார். அது இல்லாமல் நம்மளோட ஆலோசகர் வந்து கவுன்சிலிங், சிபிடி தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், இஎம்டிஆர் சொல்லுவோம், அந்த மாதிரியான நிறைய தெரப்பி முறைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த எப்படி வந்து இதுலேருந்து மீண்டு நம்ம படிப்படியாக வரலாம் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம், இப்போது பெரும்பாலுமாக நம்ம வந்து பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து இது ஒன்றும் இல்லை, இதுலேருந்து வெளில வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை வந்து போதைப் பொருட்கள் அந்த மாதிரியான யூஸ் பண்ணு, அதுலேருந்து அதை யூஸ் பண்ணேன்னா இதெல்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு. இது எல்லாமே தப்பான ஆலோசனை.
2: ஒரு ஆபத்துலேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு ஆபத்துக்கு போகிற மாதிரி இருக்குது.
3: கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு துன்ப நிகழ்வுலேருந்து வெளியில் வரத்துக்கு போதைப் பொருட்களை உபயோகித்து வெளியில் வரணும், இல்லை அதுதான் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு தப்பான ஆலோசனை. அதை நான் திருப்பியும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இதுலேருந்து அடிமைத்தனம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த போதைப் பொருள்னால் வரக்கூடிய ஹெல்த் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது உங்களோட மனநோயை வந்து குணப்படுத்தாது, அது மனநோயை இன்னும் ஜாஸ்தியாக்கி அதுலேருந்து வரக்கூடிய பின்விளைவுகள் இன்னும் ஏராளம்.
2: ஓகே,
3: அதனால் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இந்த மெயின்.
2: ஓகே டாக்டர், நம்ம அடுத்து நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: ஹலோ.
2: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: சார், குமார் ஃப்ரம் செங்கல்பட்டு.
2: ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்.
4: ஒரு டவுட் சார்.
3: சொல்லுங்க சார்.
4: குட் ஈவினிங் டாக்டர்.
3: குட் ஈவினிங் சார்.
4: என்னன்னா, எங்க ஃப்ரெண்டோட நெய்பருக்கு ஹிஸ்டீரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த

0: வியாதியான்றது என்ன, அது மீனிங் அது என்ன, மனல வியாதியா இல்ல வேதா சம்பந்தப்பட்ட ஒரு டிசார்டரா என்னன்னு தெரியல. அது என்ன கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க, நான் போன்ல கேட்டுக்கிறேன்.
1: ஓகே, உங்களுடைய கேள்விக்கான பதில டாக்டர் சொல்லுவாரு.
2: ஹிஸ்டீரியாங்கிறதும் ஒரு மனநோய் தான் சார். இது வந்து பழைய கால டேர்மு. பட் இது வந்து அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன அழுத்தத்துலேயோ இல்லை ரொம்ப மன வருத்தத்துலேயோ ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இதுக்கு தான் வந்து முந்தைய காலத்தில் ஹிஸ்டீரியாங்கிற பழைய டேர்ம். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில். ஸோ அப்படி இருக்கும் போது இதுவும் ஒரு வகையான மனநோய். இந்த மனநோய்க்கும் வைத்தியம் இருக்குது. இதுக்கும் மருந்து மாத்திரைகள் கொடுத்து குணப்படுத்தி முழுமையாக அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்து நான் வந்து ஒரு சில கேள்விகள் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பிடிஎஸ்டியாலேயோ இல்லை வேறு சில மனநல பிரச்சனைகளாகவே பாதிக்கப்படுறவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏன் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க? அப்படி இந்த தயக்கத்தை வந்து போக்குறதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம், இல்லை என்ன மாதிரி முயற்சிகள் நம்ம பயன்படுத்தலாம் டாக்டர்?
2: பெரும்பாலுமா ஒரு மனநல ஆலோசகரையோ மனநல மருத்துவரையோ வரத்துக்கான தயக்கம் வந்து சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிக்மா தான். ஏன்னா இதில் வந்து பெரும்பாலுமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஏற்படக்கூடிய ஒரு டேமேஜ், இது வந்து நம்ம குடும்பத்தை பாதிக்குமா, இதனால் நம்மளோட சமுதாயம் நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்களா அப்படின்னு ஏற்படக்கூடிய அந்த கவலையும் வருத்தமும் தான் வரக்கூடாமல் தடுக்குது. இதனால தான் பெரும்பாலுமா அவங்க நிறையா விஷயங்கள் வேறு நிறையா விஷயங்களை செய்துட்டு அதுலேயும் குணமாகலை அப்படின் தான் கடைசியாக வராங்க. பட் இதே வந்து நம்ம முன்கூட்டியே அவங்க கண்டுபிடிச்ச உடனே இதுக்கு வந்துட்டாங்க, அவங்களோட சுபாவத்தில் வித்தியாசங்கள் இருக்குது, வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை முன்னாடி மாதிரி சிரிக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி ஒரு பங்கு எடுக்கிறது இல்லை, தனிமையை விரும்புகிறாங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு மாற்றங்கள் அவங்க சுபாவத்தில் அவங்க பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அந்த மனநல மருத்துவரை பார்த்துட்டாங்கன்னா இதுலேருந்து வர வெளியில் வரத்துக்கான டைமும் வந்து ரொம்ப குறைவாயிடும், கம்ப்ளீட்டாகவும் ரிக்கவரி ஆகிடலாம். ஸோ பெரும்பாலுமா சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது தான் இதுக்கான மேஜர் ரீசன் நான் சொல்லுவேன்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, யாருங்கிறது பேசுறீங்க
3: சார்? நான் ராஜா கேளம்பாக்கத்துலேருந்து பேசுகிறோம்.
1: ஓகே,
3: இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போதிராஜன் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார்ல சார்?
1: ஆமாம்.
3: அவர்கிட்ட நம்பர் சொல்லுங்க. 1 4 5 6 7 இந்த நம்பர் கால் பண்ணா 24 hours உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஓகே, உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: டாக்டருக்கும் நன்றி சொல்லிடுங்க.
1: ஓகே,
3: இந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் ரிலே பண்ணுங்க.
1: ஓகே ஓகே,
3: தேங்க்ஸ்.
1: அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர், நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தது தான், இப்போது இந்த பிடிஎஸ்டி வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம், லைக் இந்த மனநலத்தை பாதுகாக்கணும்னா வாட் ஆர் த மெத்தட்ஸ்?
2: ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுக்கு ஜிம் போகிறோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், அதே மாதிரி தான் நம்மளோட மனநலமும். மனநலத்தை பாதுகாப்பு நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம், ஒரு நாளைக்கு ஒரு 15-20 minutes உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்களுக்கு செய்ய பிடிச்சிருக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம், அது புக் படிக்கிறதா இருக்கலாம், பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வாக் போயிட்டு வரதா இருக்கலாம், எதா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு 20-30 minutes வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு செலவழிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்களோட ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ உங்களோட செல்ஃப் டைம் கண்டிப்பாக நீங்கள் உங்களை அன்வைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் டெய்லி ஒதுக்கணும். ரெண்டாவது ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் 10 பேர் 20 பேர் அப்படி பெரிய நம்பராக இல்லைன்னா கூட ஒரு 2-3 பேர் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு 2 நாள் பேசலைன்னா அவங்க திருப்பி கால் பண்ணி என்ன 2 நாளில் உங்கள்கிட்ட எந்த ஒரு நியூஸ் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களை நீங்கள் வச்சுக்கணும். அந்த ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த சோஷியல் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அது வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: நிகழ்ச்சியோடைய நிறைவு காலர்ஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: ஹெமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
1: ஓகே, நான் டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம்.
4: எனக்கு, நான் சென்னையில இருக்கும்போது அவங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, ஒரு 50-60 கிட்ட இருக்கிற ஏஜ் அவங்க. அவங்க வந்து அவ்வளவு ஆக்டிவா அவ்வளவு இதுவா இருந்தவங்க. அவங்க பையன் வந்து லண்டன் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வந்தாங்க. வந்தது

0: அப்புறம் பார்த்தா அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. அப்படியே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆக்டிவிட்டியும் இல்ல, அப்படியே ரெஸ்ட்லயே இருக்கிற மாதிரி அவங்க படிச்சே இருக்காங்க. யாரு எது கேட்டாலும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்றாங்க. அந்த மாதிரி அது என்ன சூழ்நிலை அங்க நடந்திருக்கும் தெரியல, அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல டாக்டர், என்ன பண்ணலாம்?
1: இல்லை அதான் அங்கே என்ன நிகழ்வு நடந்திருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அவங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் பேசினா கூட நீங்கள் டெய்லி அவங்களோட பேசுங்க, அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட ஒரு ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ படிப்படியாக நீங்கள் அவங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணும் போது தான் அவங்களோட பேஸில் போகணும். தட் இஸ் அவங்க ஸ்லோ. நீங்கள் வந்து ஒரு ஒரு டிடெக்டிவ் ஆகும், ஒரு போலீஸ் என்கொயரி மாரி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நோண்டி நோண்டி கேட்கணுங்கிறது இல்லை. அவங்க எந்த விதத்தில் எந்த ஸ்லோவாக அவங்க பதில் சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்லோவே மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட ஒரு ஒரு வார்த்தைகளும் அதை பற்றி கவனிங்க, இதை பற்றி கேளுங்க. அவங்க எவ்வளோ தாமதமாக சொன்னாலும் நீங்கள் விடாமல் திருப்பி திருப்பி அவங்களோட பேசிக்கிட்டு அவங்கள வந்து பேசுறதுக்கான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஸ்லோவாக அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். இல்லை என்னால் முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா அவங்கள வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையோ மருத்துவர்கிட்டையோ பேசுறதுக்கான ஒரு ஊக்கத்தை எடுத்து கொடுங்க, ஐடியாவை கொடுங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கு பிறகு.
0: நாங்களாம் வந்து இந்த எஃப்எம் கேட்கறதுனால, இந்த மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் கேட்கறதுனால எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி மனநோய் எல்லாம் வராதுங்க டாக்டர். நாங்க எப்பவுமே ஆக்டிவா தான் இருப்போம். ஏன்னா இந்த ரெயின்போ எஃப்எம் எப்பவுமே செம செம தூளு நிகழ்ச்சிகள்லாம் அருமையா கொண்டு வந்திருக்கீங்க. இது நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் ஆலோசனை சொல்றேங்க சார்.
1: தேங்க்யூ
0: டாக்டர். தேங்க்யூ சார்.
2: நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நிறைவு காலர், வணக்கம். ரெயின்போ
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: படுக்கிறதுக்கே தோணாது, பயமா இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு யாருமே இல்லன்னா நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். அந்த மாதிரி இருக்கு. எதனால அது, எதுவும் மாற்ற முடியுமா?
1: கண்டிப்பா. இது வந்து உங்களுக்கு இல்லை, பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஒரு ஒருத்தருக்கும் இதுக்கான ஒரு காரணமும் இருக்கலாம். இப்போ உங்களோட சின்ன வயசில் உங்களுக்கு அறியாத வயசில் கூட ஏதாவது ஒரு நிகழ்வை பார்த்து நீங்கள் பயந்துருக்கலாம் அந்த இருட்டில், இல்லை ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம்.
3: ஸோ எங்கள் பாட்டி இருக்காங்க இல்லைங்களா, பாட்டி வந்து அதிகமாக அந்த பேய் கதை தான் சொல்லுவாங்க. அந்த கண்ணாம்பூச்சி விளையாடும்போது பசங்க வந்து அங்க நான் கருப்ப உருவம் பார்த்தேன், இங்க பார்த்தேன் அப்படின்னு என்ன வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பயங்காட்டியே வச்சதுனால எனக்கு அந்த ஒரு பய உணர்வு இருக்குது. அதனால நான் தனியா போனா அந்த இப்பவும் 50 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு அந்த பயம் இருக்கு. அதான் அதை மாற்ற முடியுமான்னு கேட்கு.
1: அதான். ஸோ இந்த இதை வந்து சப்போஸ் உங்களுக்கு இது இதனால் ரொம்ப ஒரு பாதிப்பு இருக்குது, என்னால் இது இதனால் பல விஷயங்கள் செய்ய முடியாதது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து மருத்துவர் அணுகலாம். இதுக்கான கவுன்சிலிங் இருக்குது, இது எதனால் வருதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான நிறையா பேர் இதுலேருந்து மீண்டும் வந்திருக்காங்க. அன்பு
2: காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல எல்லாருமே அனாதைகள் இல்லாம அன்பா வாழலாம் அப்படின்றதுதான் வந்துட்டு டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா பதிவு செஞ்சே ஆகணும்ன்றத கருத்துல சொல்லி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இறுதியா நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அதாவது விழிப்புணர்வு செய்தி இந்த PTSD பத்தி அப்படின்னா நீங்க என்ன டாக்டர் சொல்லுவீங்க?
1: எப்படி ஒரு விழி காயம், ஒரு ஒரு துன்பம், ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு அதை வந்து ஒழுங்காக அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்த முடியுமோ அதேமாதிரி PTSDங்கிறது மனசில் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணோ இல்லை ஒரு காயம்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒழுங்காக அன்பாலையும் நேரத்தினாலையும் கரெக்டான சப்போர்ட் கொடுத்தோம்னா அதுவும் நல்லா ஹீல் ஆகி இதுலேருந்து மீண்டும் நம்ம வந்துடலாம்.
2: ஓகே டாக்டர், சிறப்பான ஒரு தகவலை வந்து சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் வந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் பயணம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உலக்காய விளைவு நோய், இந்த இதை பற்றி பேசுறதுக்காக மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் வசந்த் வந்து இவ்வளோ நேரம் நம்ம கூட பயணம் பண்ணாங்க. மக்களே, இவ்வளோ அற்புதமான தகவல்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட ஒரு

பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கு ரெயின்போ எஃப்எம் சார்பாக உங்ககிட்ட நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மக்களே, இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து டாக்டரை நம்ம மீட் பண்ணலாம். நான் வந்து 4 மணியில் உங்களை வந்து சந்திக்க போகிறேன், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இருவரோட குரலில், இளையராஜாவுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள்

மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:03 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோதரர் ஆர்ஜே சஞ்சய். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் ஒரு அற்புதமான கேமோட நான் வந்திருக்கேன். அது என்ன கேம் சஞ்சய் அப்படின்றது உங்களோட ஆர்வம் எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது பாடலுடைய இடைப்பட்ட வரிகளை நான் சொல்லுவேன், அதனுடைய முதல் வரிகளை நீங்கள் சொல்லணும், எந்த திரைப்படத்திலிருந்து வந்ததுன்றதையும் நீங்கள் தான் சொல்லணும். அது என்ன சஞ்சய் இந்த மாதிரி வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கியாடா அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி சஞ்சய் நாங்கள் உங்கள் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது அப்படின்றதும் எனக்கு புரியுது. ரொம்ப சிம்பிள் தான். அழைக்க வேண்டிய எண்கள் 2986003038 மற்றும் 2952005554. முன்னிணைப்பாக 04 நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. கலாமா வணக்கம். நீங்க கேமுக்கு ரெடியா? ஓகே, நான் இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட கேம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பாடலுடைய இடைப்பட்ட வரிகளை சொல்லுவேன், அந்த பாடலுடைய முதல் வரிகளை நீங்க சொல்லணும், எந்த திரைப்படத்திலிருந்து வந்ததுன்றதையும் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே, ரெடியா? ஒரு பார்வையிலே என்னை உரைய வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய், ஆட நான் என்ற ஆணவம் அழிய வைத்தாய், உன் பார்வையிலே என்னை பணிய வைத்தாய். புதிய படம் எல்லாம் இல்லங்க, இது 90s 2000s துவக்கங்கள்ல வந்த ஒரு படம்
1: தான்.
0: இது சரியான பதில் இல்லையே. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ணோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜ பேசுறையா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. கேமுக்கு ரெடியா?
2: ரெடியா ரெடியா.
0: ஓகே, பாடலோட இடைப்பட்ட வரிகளை நான் சொல்றேன், பாடலுடைய முதல் வரி, அப்புறம் அது எந்த திரைப்படத்துல இருந்து வந்ததுன்றதையும் நீங்க தான் சொல்லணும்.
2: ஐயா எனக்கு பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டுல இருந்து சொல்லுங்க ஐயா.
0: எம்ஜிஆர் பாட்டா? ஆனா நான் ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் ஓபனா வச்சிருக்கேன், பரவாயில்லையா?

0: இல்லையா? ஏன்னா
1: சரி, உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், ஓகேவா? நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன, பானம் என்ன, நடை தளர்ந்து போனது என்ன?
0: நள்ளிரவு துணை ஆயிரத்தில் ஒருவன்.
1: ஆயிரத்தில் ஒருவன். ஐயோ, ஆயிரம்ன்றது ஓகே, ஆனா படம் பேர் அது கிடையாது. மன்னிக்கணும், தவறான பதில். நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: கும்போணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
1: ஓகே சரவணன் சார், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: புலமை பித்தன் பாடல் கேள்வி மகாதேவ 1969 வெளிவந்த அறிவை பெண் திரைப்படத்திற்காக பாலசுப்ரமணியம் பாடிய 1000 பாடல், அது அதற்கு முன்னம் கேட்ட பாடல் உயிரே பூங்காற்றில் என்ற பாடல் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே?
1: முதல் பாடலுடைய வரிகள், அதாவது நீங்க சொன்ன அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து வந்த பாட்டு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 1000 நிலவே வா அப்படின்றதுதான் அந்த பாடலோட பேரு. உயிரை திரைப்படம் பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா பாடல் அது கிடையாது. பரவாயில்ல, நீங்க பார்சியலா பதில் சொன்னீங்க, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: திரும்பாக்கம் வனஜா.
1: வனஜாமா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? முன்னிணைப்பாக 0944 வந்து சேர்த்து கொள்ளலாம். உயிரை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இடைவேளையும் இருக்குது. இடைவேளைக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிரை திரைப்படத்திலேருந்து பாடல் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நேயர்கள்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். என்ன சஞ்சய் இப்படி ஆர்வத்துக்கு அனுப்போடுறியே அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நேயர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் வழிவிடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: புன்னேரி செகண்டையில இருந்து கலியில முதல் பேசுறேன். சஞ்சய் சாரா?
1: எஸ், நானே தான்.
4: அந்த பாட்டு சொல்லிட்டாங்களா?
1: ஆ, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்காக இன்னொரு வரிகள், இன்னொரு பாடல் வந்து இருக்கு வச்சிருக்கேன்.
4: ஓகே.
1: என் இதயத்தை வழியில் எங்கேயோ பறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன்.
4: அது பழனி பாரதி எழுதின பாட்டு. நந்தா படத்திலிருந்து முன் பணியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே. நல்லா இருக்கும்.
5: இதயத்தை வழியே எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். விழியினில் உன் விழியினில் அதை நான்
4: ரொம்ப அழகா இருக்கும்.
1: சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சார், வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: தேங்க்யூ.
1: எஸ் மக்களே, இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து தொடர்ந்து பேச போறீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போ நிகழ்ச்சியுடைய பாடல், முதல் பாடல் வந்து உயிரை திரைப்படத்திலிருந்து தக்கத்தையா சாங் தான் வரப்போகுது. சுக்விந்தர் சிங் சுபாவுடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இடைவேளைக்கு அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டை நான் பிளே பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
6: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
6: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
7: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
6: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
8: ஏய், உன்ன தாடா
6: நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
9: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
10: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரம்

0: போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
1: 4:18 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? சூப்பரான நேரத்தில் சூப்பரான சாங் நம்ம கேட்டு முடிச்சு வந்தாச்சு. நம்ம அடுத்து கேமுக்குள்ளே போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஸ்ரீ கனகராஜ், குடுவாஞ்சேரியிலேருந்து.
1: குடுவாஞ்சேரியிலேருந்து கனகராஜ், ஓகே, ரெடியாக இருக்கீங்களா கேமுக்கு?
2: ஆ, தயாராக இருக்கேன்.
1: ஓகே. நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அலைகின்றோம், பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம்.
2: அடிக்கடி கேட்ட பாட்டு மாதிரியே இருக்குது.
1: எங்கோ கேட்ட,
2: சொல்லுங்க பாக்கலாம்.
1: நித்தம் கோடி சுகங்கள் தேடி கண்கள் மூடி அலைகின்றோம், பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம். சூர்யா சாரோட படத்துல இருந்து இந்த பாட்டு.
2: கேட்ட பாடல் மாதிரிதான் இருக்கு.
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: அதாவது இது மௌனம் பேசியது.
1: படம் பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: பாடல் வந்து
1: நினைச்சிட்டே இருந்தேன்.
2: எனக்கு ஞாபகம் கேட்ட பாடல் தான், அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சேன் நானு.
1: பரவாயில்ல, நீங்க முயற்சி எடுத்ததுக்கு என்னோட பாராட்டுகளை நான் தெரிவிச்சேன்,
2: மிக்க நன்றி.
1: ஓகே மக்களே, இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி விடுற மாதிரியான கேம் இருக்கு, நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-55-4. முன்னினைப்பாக 0-4-4 இருந்து சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
2: 4:21 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடலுடைய நடுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வரிகளை வந்து நான் சொல்லுவேன், அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? படத்தோட பேர் கண்டுபிடிக்கணும், அந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் லைன்ஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அழைக்க வேண்டிய எண்கள் 298600038, 295005544. முன்னணிப்பாக 044 வந்து சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்த காலர் கிட்ட போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
3: நல்லா
2: இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன், பேரளம்.
2: செந்தில் கண்ணன் ஃப்ரம் பேரளம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
3: கொஞ்சம் அது என்ன படம்னு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அந்த கேம் இந்த ஃபன் பண்ணலாம்ல, இந்த இடைப்பட்ட வரிகள்லாம் ரொம்ப தடுமாற்றமா இருக்கு
2: சார்.
3: பாட்டு நீங்க போட்டீங்கன்னா நாங்க படத்து பேர இயக்குனது
2: அப்படி எல்லாம் போட்டா கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. தானே இந்த மாதிரி சவாலிங் எல்லாம் குடுக்கறது மக்களுக்கு.
3: தென்பாண்டி
2: கூடலா, தேவார பாடலா, தீராத ஊடலா, தேன் சிந்தும் கூடலா, இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்
3: ஈஸியான பாட்டு தான் சார்.
2: சொல்லுங்க.
3: தென்பாண்டி கூடலா யார் நடிச்ச படம் சார்? ஏதாவது
2: யார் நடிச்ச படம்ன்றத சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே. ஆனா ரொம்ப ஈஸியஸ்ட் சாங்குங்க. அந்த
3: தெரிஞ்ச பாட்டு சார், ரொம்ப தெரிஞ்ச பாட்டு சார்.
2: சரி, ஓகே. மம்முட்டி, மம்முட்டி இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு.
3: இது சார், இது சார், தென்றல் சுடும். அந்த இதுதானா சார்?
2: தென்றல் சுடும் இல்லங்க, மன்னிக்கணும், இது சரியான பதில் இல்ல. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரெக்டா அந்த ராகத்தோட வேற பாடியிருக்கீங்க, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். பரவாயில்ல, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார், மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
2: புஷ்பலதா அம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? தென்பாண்டி கூடலா, தேவார பாடலா, தீராத ஊடலா, தேன் சிந்தும் கூடலா.
4: சங்கீதம் ஏத்திலான்னு வரும் அப்படின்னு பாடல் நல்லா தெரியுது. மௌனம் சம்மதம் நினைக்கிறேன் படம்.
2: மௌனம் சம்மதம் சொன்னதுக்காகவே என்னுடைய பாராட்டுக்கள். பரவாயில்லம்மா, பாடல் வரி முதல் வரி கண்டுபிடிக்கலனாலும் படத்தோட பேர் கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
2: ஹலோ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: அன்பான சகோதரருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஆண்டனி சார். ரெடியா இருக்கீங்களா? தென்பாண்டி கூடலா, தேவார பாடலா, தீராத ஊடலா, தேன் சிந்தும் கூடலா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். படம் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நடிகரை நான் தான்
5: சொன்னேன்,
2: நீங்களும் ஸ்ருதியோட பண்ணீங்க.
5: மௌனம் சம்மதம்.
2: படம் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுங்க?
5: என்னோடு வா நிலா.
2: சூப்பர் சார், சூப்பர் சார்.
5: சின்ன பிள்ளை

0: சிரமப்படிப்பாங்க.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார, தேங்க்யூ.
1: எஸ் மக்களே, சூப்பரான இந்த கேமில் வந்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 299-2-05-54 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு எண்ணையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு ஒரு பாடல் வந்து கேட்டு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. சகா திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் மற்றும் ரீட்டா தியாகராஜன் இருவரோட குரலில், ஷபீரோட வரிகளில், ஷபீரோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான

0: மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா
1: தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
0: ஒரு நாள் நைட்டு அம்மாவோட கைப்பக்கம் ஞாபகம் வர ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னு கேக்கும்போது

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நான்கு மணி 33 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அன்பு சகோதரர் சஞ்சய் கூட தான். எஸ் மக்களே, பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் நான் சொல்லுவேன், அதோடைய முதல் வரி என்ன அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்க போகிறேன். ஓகே மக்களே, நம்ம அடுத்த நேர்கிட்ட போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுநேர் வலங்கை வலங்கைமானுக்கு பக்கத்துல உள்ள ராஜமாணிக்கம்.
0: வலங்கைமான் ராஜமாணிக்கம், கரெக்டா? பரவாயில்ல, புது நேரா இருந்தாலும் அற்புதமான ஒரு என்ட்ரியாக கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: இருக்க சார்.
0: ஓகே, பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் நான் சொல்லுவேன், அதோடைய முதல் வரி மற்றும் அது எந்த திரைப்படத்துல இருந்து வந்தது அப்படின்றத தான் நீங்க வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா?
1: சரி சார்.
0: ஓகே சார். ஓகே. தேவார சந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று, பூவாரம் சூடி கொண்டு தலைவாசல் வந்தின்று. இது பழைய பாட்டு தானுங்க?
1: பழைய பாட்டுனா எம்ஜிஆர் சிவாஜி படங்களா இருந்தா கரெக்ட்.
0: இருந்தாலும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருங்க ரெயின்போ எஃப்எம்.
1: ஒரு மாசமா இதை ட்ரை பண்ணி பாக்கிறேன்.
0: முயற்சி திருவினையாக்கும், பரவாயில்ல. அடுத்த வாட்டி நீங்க இன்னும் சூப்பரா பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நான்
1: சொல்லிக்கிறேன்.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே. தேவார சந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று, பூவாரம் சூடி கொண்டு தலைவாசல் வந்ததின்று. ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சரா தான் இருக்கும்.
2: ஈஸி பாட்டு தான், ஜேசாஸ் பாடின பாட்டு, நல்ல பாட்டு.
0: பாடகர் பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க, அப்படியே கொஞ்சம் படத்தோட பேரும் சொன்னா நல்லா இருக்கும்.
2: மனசுக்குள்ள இருக்கு, வர
0: மாட்டேங்குது. சரி, ஓகே சார், பரவாயில்ல. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: நன்றி சார, நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
3: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா சார்.
0: ஹேமாமா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு?
3: கண்டுபிடிச்சிட்டேன் சார் அந்த பாட்டு.
0: என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லுங்க.
3: அரங்கேற்ற வேலை படம்.
0: ஓகே. வாழ்த்துக்கள்மா, நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டது, கரெக்டா ஆன்சர் சொன்னதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: ஓகே மக்களே, இந்த மாதிரிதான் வந்துட்டு பல பேர் பல விதமா பல ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் புது காலர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க. 298-6-0-0-3-8 மற்றும் 299-0-5-5-4 முன்னிணைப்பாக 0-4-4 அப்படின்ற எண்ணையும் நீங்க சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. ஓகே, அடுத்து எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் பிளே பண்ண போற சஞ்சய் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. மாவீரன் திரைப்படத்துல இருந்து மாணிக்க விநாயகம் உடைய

0: குரல்ல ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
1: நீதான் கங்காவா?
2: என்னது?

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
1: 4:42 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் என் கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாடலுடைய இடைப்பட்ட வரிகளை சொல்லிக்கிட்டு பாடலுடைய முதல் வரி மற்றும் அதனுடைய திரைப்படம் என்ன அப்படின்றத தான் என்கிட்ட சொல்ல போறீங்க. இப்போ நம்ம மாவீரன் திரைப்படத்துலேருந்து சூப்பராக எடுத்துக்கலாமே. பூமியே எரிமலையானா வெடித்து துண்டானா நொடியும் விடமாட்டேன் உனையே நான் நான் தான். எவ்வளோ அழகாக இருக்கலாம் இந்த வரிகள்லாம். எஸ் மக்களே, நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-50-55-4 முன்னிணைப்பாக 0-44 அப்படின்னு சேர்த்துக்கொள்ளலாம். 4:43 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில அடுத்த கால யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
1: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் இந்தியிலிருந்து விஜயா பேசுறேன் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க சார்.
1: ஓகே. உயிர் கொடுத்த தந்தை இங்கே, உரு கொடுத்த அன்னை அங்கே, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே.
2: இணைந்த கைகள் சார் படம். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டே.
1: சூப்பர்மா.
2: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூமா, தேங்க்யூமா. இது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
3: மாலை இனி. வணக்கம்
1: மாலை இனிய வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: சாம்பல்பட்டி கோபால், ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? வாக்குரிமை தந்த வசியால் வாழ்ந்திடவே வந்த சதிநான், நம்பி சென்றது செய்துவார் தேசம், நடிப்பதெல்லாம் வெறி வேஷம்.
3: பழைய படங்களா?
1: ரொம்ப பழைய படம். நீங்க பழைய படம் பழைய ஆளுன்றதுனால இந்த சேலஞ்ச நான் கொடுத்தேன்.
3: யார் நடிச்சது சார்?
1: ஒரே ஒரு நடிகரோட பேர் மட்டும் சொல்றேன், ஜெமினி கணேசன்.
3: தேர்நிலவா?
1: தேர்நிலவு இல்ல, சரியான பதில் இல்லையே.
2: வணக்கம்.
1: வாக்குரிமை தந்த வசியால் வாழ்ந்திடவே வந்த சதி நான், நம்பிட செய்துவார் நேசம், நடிப்பதெல்லாம் வெளி வேஷம். இது வந்துட்டு சரியான பதில் இல்லை, மன்னிக்கணும், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: அந்த வரி சொல்லுங்க.
1: வாக்குரிமை தந்த வசியால் வாழ்ந்திடவே வந்த சதி நான், நம்பிட செய்துவார் நேசம், நடிப்பதெல்லாம் வெளி வேஷம். இதுக்காக வந்து நாயகன் பேர் வந்து நான் சொன்னேன், ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் என்றது சரியான பதில் இல்லை. பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தெரியுதா? சரி சொல்லுங்க. பரவாயில்ல, ஸ்ருதியோட சொல்லிட்டீங்க. சரிங்கம்மா, ஓகே. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார். நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே. வாராய வெண்ணிலாவே மிஸ்யமா நினைக்கிறேன் படம். அது
1: மிஸ்யமா நினைக்கிறேன் இல்ல, மிஸ்யமா தான் சரியான பதில். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி.
1: எஸ் மக்களே, உங்களுக்கு வந்துட்டு அற்புதமான வரிகளோட நான் வந்திருக்கேன், நீங்க அற்புதமான பதில்களோட காத்துக்கிட்டு இருங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ண வேண்டியது மட்டும்தான். நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 298-6-00-38 298-5-50-54 முன்னிணைப்பாக 0-44 அப்படின்றத சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க.

அடுத்து ரௌத்ரம் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் கொண்டு வந்திருக்கேன். ரனினா ரெட்டி இவரோட குரலில், தாமரையோட வரிகளில், பிரகாஷ் நிக்கியோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: 4:51 முடிந்து 52 நிமிடம் ஆற போகிற நேரத்தில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு காலர்ஸ் கிட்ட போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: தமிழேந்தி ஐயா, ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஓகே. அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய், எண்ணில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய்.
1: அங்கே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய்.
0: சூர்யா சார் வந்து இதுல இருப்பாரு. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? விவிஎஸ் கண்ணன் சார், ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய், எண்ணில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய். சூர்யா சார் நடிச்ச படம் அப்படின்னு நான் ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன் ஏற்கனவே, அதனால வேற எந்த க்ளூவும் வாய்ப்பில்லை. இல்லை, கஜினின்றது சரியான பதில் இல்லை, மன்னிக்கணும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? பத்மாவதி அம்மா, ரெடியா இருக்கீங்களா?
3: பல்லாண்டு
0: வாழ்க அப்படி ஒரு திரைப்படம் இல்லையே.
3: அந்த இந்த பாட்டு பாட்டு நீங்க
0: அது 1000 நிலவேவான்னு சொல்லிட்டு அடிமை பெண். அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய், எண்ணில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய். புதுப்படம்னு இல்ல, 2000களில் வந்த படம்னு சொல்லலாம். பரவாயில்லங்க, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: கணபதி சார்.
0: கணபதி சார், ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
4: கேட்டேன் சார். சூர்யா படம் நீங்க?
0: ஆமா.
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இல்லங்க, சரியான பதில் இல்லையே, மன்னிக்கணும்.
4: ஏழாம் அறிவா?
0: இல்லங்க இல்லங்க, சரியான பதில் இல்லை. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
5: ஹலோ சார், நாங்க அரியலூர் மாவட்டம் சோழமாதேவில இருந்து பேசுறோம்.
0: ஓகே, பாடல் பேர்
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா? தும் சங்கீத, அந்த பாட்டுல இருந்து சார்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரியான பதில கண்டுபிடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த திரைப்படம்னு சொல்லணும் நல்லா இருக்கும்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா படம் பேர் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்த்துக்கள். உன்னை நினைத்து, சரியான பதில். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துட்டா போச்சு. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள் மா, நன்றி. ஓகே மக்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு. கலந்துகிட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும்னா ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் வேணும் இல்லையா? விண்ணதிர வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா வாரிசு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும்னு வாழ்த்துக்களோட ரெடியா இருங்க. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலை.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸின் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை

பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்கு அனைத்தனியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 5:03 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்குற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடையில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு சில பேர் சொல்கிற ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் நம்மளை வந்து அதுலேருந்து சரி பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். சில நேரங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் சொல்கிற சில வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்மளை வந்து அப்போ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு கொடுக்கும். அதனால் சொற்கள் ஒரு மனுஷங்களோட வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் நம்ம கிடைக்கும்போது அது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில அறிவுரைகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக நான் எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம எப்போவுமே வந்து சில பேரோட கொடுக்குற அட்வைஸ் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மறக்க முடியாத ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன, அது இன்னுமே வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஷேர் பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து கேட்ட அந்த ஒரு வார்த்தை ஒருவேளை இந்த நேரத்தில் வந்து இது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நினச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-6000-38 298-5205544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி உங்களுக்காக நிறைய பாடல்களும் காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வினை தாண்டி வருவாயா திரைப்படத்துலேருந்து விஜய் பிரகாஷ் அண்ட் சுசன் அவங்களோட வாய்ஸில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோளம்.

நேரமா இந்த மணி 11 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்னா என்ன, அது இனிமேல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அது என்ன அட்வைஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம். 2986

0: பூஜ்ஜியம் 3 8 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாது,
0: ஓகே,
1: அன்பு காட்டணும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம். அடையாளமட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார்.
2: மேடம் எனக்கு பிடிச்ச மேடம், மனைவியே தான் திருமணம் பண்ணதுக்காக பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்கறப்ப இடத்துல வந்து எல்லாம் ஒரு சமையல் சூப்பரா டிபன்லாம் போட்டாங்க. அதுல வந்து எங்க தங்கச்சி பையன் என்ன பண்ணிட்டான், இட்லி கடிக்கிறது முதல்ல கைய கடிச்சுக்கணும்.
0: நான் அட்வைஸ் என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு
2: கைய கடிச்சுனா அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் மேடம். அது நன்றி.
0: ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து கேள்வியை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸ், அறிவுரை அப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: அன்பான சுரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலேருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி சார், சொல்லுங்க சார்.
3: எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: சார்,
3: எவ்ரிடே சென்னை 100.4 இணைந்து இருக்கோம். மகிழ்ச்சியா இருக்கும்.
0: சந்தோஷம் சந்தோஷம்.
3: அதற்காக நன்றியும் கூட.
0: ஓகே சார்,
3: ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் அழிப்பு கொடுத்துருக்கீங்க. சாட்டன் ஸ்வீட்டா சொல்லினேன் சாரி. ஒரு சுமையை சுமக்கிறாந்தா அவரு இலை சிறிது நேரம் இறக்கி வச்சு அப்புறம் திருப்பி இழைப்பாருவாங்க. அப்புறம் திருப்பி சிறிது நேரம் இறக்கி வச்சு அப்புறம் திருப்பி இழைப்பாருவாங்க. இல்ல, நான் கடைசி வரைக்கும் சுமந்து போய் எங்க தொடங்குறோன்னா அங்கதான் இறக்கி வைப்பேனா வாழ்க்கையில சாத்தியமே இருக்காது. அதாவது வாழ்க்கையும் அப்படித்தான், ஒரு சுமை இருக்குன்னா அப்பப்ப இறக்கி வைத்து ரிலீஃப் ஆகணும். அப்பதான் மைண்ட் விட்டு ரிலீஃப் ஆகி மனது ஒருங்கிப்படுத்த வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் என்னங்கறத நம்ம வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும்.
0: பேசுறீங்க?
4: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க சார்.
4: இது இதுவும் கடந்து போகும், எல்லாம் எல்லாம் நன்மைக்கே. அதாவது நம்ம வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் செய்யணும், நல்லது மட்டுமே செய்யணும், யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடாது. அந்த மினிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர்.
4: இது இது இதுவும் கடந்து போகும். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம், நம்மளால முடியும்.
0: ஓகே,
4: நம்ம நின்று பாக்கணும். தோல்வியை கண்டு துவங்கக்கூடாது, வெற்றியை கண்டு ஆடவும் கூடாது. அமைதியா அமைதியா இருக்கணும்.
0: ஓகே சார்,
4: அப்படிங்கிற பாடம் மேடம்.
0: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் நீங்களும் நேர்களை கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் உங்களுக்காக வெப்பம் திரைப்படத்தில் இருந்து சூசனோட குரலில் நாமத்குமாரோட வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

21 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மாடே கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெஸ்ட் அட்வைஸ், இல்லை மறக்க முடியாத ஒரு அறிவுரை அப்படின்னா என்னது, அது இன்ன வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது என்ன அறிவுரை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986006038, 2952055 4 அப்படிங்கிற

0: எங்களுக்கு கால் பண்ணலாம் நிகழ்ச்சி. அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்ஐ ரெயின்போ மேடையை அன்பு ஆர்ஜியை வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சுக்கலிங்கம்.
0: சொல்லுங்கள் சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா
0: சொல்லுங்கள்
1: இருக்கேன்.
0: சார்.
1: அதாவது எங்கள் அம்மா சொன்ன அட்வைஸு, தான் பாரா தரிசு, எந்த வேலையும் நம்மளே பார்க்கணும், அடுத்தவங்களை நம்பி கொடுக்க கூடாது, நம்மளே போய் ஈடுபட்டு வெற்றி பெறணும்னு.
0: ஓ ஓகே,
1: நான் பாரா தெரிசு.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு,
1: நன்றி நன்றி.
0: ஓகே, அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வேசுமாமலாம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க மேம்.
2: நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சா கூட அதை தெரிஞ்சா மாதிரி எதிராளி கிட்ட காமிக்க கூடாது, அது அதுதான் ரொம்ப அவசியமானது வாழ்க்கைக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, அவசரத்திலயோ கோபத்திலயோ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு எடுக்கணும்.
0: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி.
2: இது வந்து எங்க அண்ணனோட அட்வைஸ் எனக்கு.
0: ஓகே,
3: கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது எதுலயுமே வந்து தன்னம்பிக்கையோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எதுலயுமே வந்து விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி, அதாவது விடாமுயற்சி என்பது நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும். அதே போல பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கோட்பாடோட நம்முடைய இலக்கை அடைவதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும்.
0: ஓகே சார், நன்றி நன்றி
3: நன்றி.
0: ஓகே, நீங்களும் அதை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-38, 295-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, ரிதம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது. சாதனா சர்க்கமோட குரலாக ஏ ரகுமானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கிரேன் திருங்கள் ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெஸ்ட் அட்வைஸ் இந்த வரைக்குமே வந்தது ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்க சொல்லிட்டு பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க
4: பேசுறீங்க
3: சார்? யார் இங்க பேசுறீங்க?
4: மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாமதிப்பார்.

0: ஆ சொல்லுங்க சார்.
1: அட்வைஸ் பத்தி கேட்டீங்க, நீங்க சொன்னீங்க அப்பா ஞாபகம் ஆகுது. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்துட்டு அதுவே கழிச்சு அதே இடத்துல வச்சிருங்க. அதனால நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும், மற்றவங்க இருந்தாலும் அதே இடத்துல ஈஸியா எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால அந்த மாதிரி செஞ்ச நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னோன்னு ஃபாதர் ஞாபகம் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: வாணிதேவி மேம் சொல்லுங்க. மேம்
2: எங்க மாமா எப்பவும் சொல்லுவாங்க, எப்பவும்னா முன்னாடி இல்ல, நான் திருமணம் ஆன பிறகு சிலர் வந்து சொல்லுவாங்களே, உங்க பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்க, அவங்க வீட்டுல ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, இந்த கூட்டு குடும்பம் இருக்க இடத்துல கொடுக்க மாட்டாங்க வைக்கமாங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா அதை கேட்டுட்டு இருந்த எங்க மாமா வந்து சொன்னாங்க, நாங்க வந்து அண்ணன் தம்பி அவங்கள வச்சு எல்லாம் கட்டி கொடுக்கல, அந்த பையனை அந்த பையன் உழைப்பா, என் மருமகளும் உழைப்பா, ரெண்டு

0: இந்த கூட்டு குடும்பம் இருக்க இடத்துல கொடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா அதை கேட்டுட்டு இருந்த எங்க மாமா வந்து சொன்னாங்க, நாங்க வந்து அண்ணன் தம்பி அவங்கள வச்சு எல்லாம் கட்டி கொடுக்கல, அந்த பையனை அந்த பையன் உழைப்பா, என் மருமகளும் உழைப்பா, ரெண்டு பேரும் உழைச்சி வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அவங்களுக்கு வந்து உழைப்பு தான் முக்கியம், என்னைக்குமே அந்த உழைப்பு இருந்தா எப்பவுமே காலத்தை நல்லா அழகா கொண்டு போலாம். அதுதான் முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்க சொல்ற பேர் நம்ம வந்து அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை மாதிரி பேசவே கூடாதுன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேனா
1: சில
0: குடும்பத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அந்த மற்றவங்க வந்து பேசுறத கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல போய் சண்டை போடுறதுமா இருக்க கூடாது. நாம உழைக்கணும், நம்மளுடைய உழைப்பு இருக்கு, இந்த உழைப்பு வச்சு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு.
1: சூப்பர் மேம், சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மா.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் பரமக்குடி இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேம்.
2: அதாவது நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம், அந்த வீட்டுக்காரவங்க டீச்சர் அவங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க யாராவது வந்தா சாப்பாடு கொடுப்பேன். அப்போ திருவோட்டில போறவங்க ரொம்ப முடியாதவங்க, வசதி வயசானவங்களுக்கு, அப்ப சொல்லுவாங்க இதை வந்து தொடர்ந்து செய்யு எப்பவுமே. இப்ப மட்டும் செய்யறது பெரிய முக்கியம் இல்லை, எப்பவுமே நீ செஞ்சீங்கன்னா நீ நல்லபடியா இருப்ப அப்படிங்கிறதாக. அந்த ரொம்ப வறுமை, அந்த கஷ்டம், அந்த நேரம் எல்லாம் அப்படின்னு அந்த தொடர்ந்து தொடர்ந்து இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை நீ இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது இன்னைக்கும் அது படிச்சு நான் அப்படியே சிறப்பா வாழ்றேன் எங்கம்மா, கொண்டு குறையும் இல்லாம. அப்படி பெரியவங்க சொன்ன வாக்குகள்லாம் வந்து நம்மள வந்து சென்றடையும். ஆனா நம்ம செய்யற செயலை வந்து
3: என்னுடைய நண்பன் வந்து ஒரு மூணு வாக்கியம் சொன்னது, அது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அதுல முக்கியமானது
1: பாத்தீங்கன்னா,
3: இந்த கோபம் மூட்டும் ஒருவர்களிடம் நீ வந்து கோபப்பட்டனா நீ தோல்வி அடைகிட்ட அப்படிங்கிற அர்த்தம். இந்த நிலையிலையும் நீ வந்து கோபப்படாம இருக்கணும். அதுக்கடுத்தது எந்த நிலையும் வந்து உனக்கு நிரந்தரமானது
1: இல்லை.
3: எந்த ஒரு சூழ்நிலையினாலும் சரி தைரியமா சமாளிக்கணும்னா நீ எடுக்கக்கூடிய முடிவு தான் உனக்கு இருக்கு. எடுக்கக்கூடிய முடிவு வந்து பதட்டமான நிலையில எந்த முடிவும் எடுக்காத, நல்ல நிலையில இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கும். இல்லைனாக்கும் உனக்கு வந்து அது விஷயத்தராது. கோபம் தான் முக்கியமானது அப்படின்னு நண்பன் சொல்லுவான். அது மூலியமா நடந்துகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம், இக்கான விஷயம் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
4: மேம், க்வெஸ்சன் என்ன பத்தி சொல்லுங்க மேம்.
1: உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸ்?
4: மேம், என்னுடைய பாட்டி எனக்கு கொடுத்த அட்வைஸ் சொல்றேன் மேம். வாழ்க்கை அப்படின்னா உயர்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது, அப்டக்கல்ஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். ஆனா எதுக்கா இருந்தாலும், அதாவது வெற்றி அப்படின்னா தலைகால புரியாம ஆடக்கூடாது, தோல்வி அப்படின்னா துவண்டு விடக்கூடாது. இரண்டையுமே சரிசமமாக ஏத்துக்கொள்ள பக்குவமாக பழகி கொள்ளணும். அந்த அட்வைஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சில சமயம் நம்ம காரியம் கை எடுப்போம், அது வரவே வராது. அப்ப யோசிப்பா என்னடா இது நடக்கலையே அப்படின்ட்டுன்னு. பட் அப்போ பாட்டி சொன்ன அந்த ஒரு வாக்கியம், இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். அப்பமா யோசிப்பேன், சரி தத்துவமா பாட்டி சொல்லியிருக்கிறாங்களே நடக்கும்னு. அதே மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுவே நடக்கும். அந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னா தலைகால் புரியாம ஆடினதும் கிடையாது, இந்த தக்க வச்சுப்போம். ரொம்ப ஹாப்பி என்னுடைய எஃபர்ட்டுக்கு கிடைச்சது, அதை நான் அடுத்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பேன். ஸோ இது ரெண்டு விஷயமும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா பல சமயங்கள் இருந்திருக்கு மேம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தெனாலி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கமோட குரல்களை ஏரகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: மீரமான மணி 43 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். யாரு இங்க பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் தூப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு என்னுடைய நண்பர்கள் சொல்றது அறிவுரை தானே கேக்குறீங்க?
0: ஆமா.
1: கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவை மூன்றும் இருந்தால் வாழ்வில் முன்னேறலாம் என்று எனக்கு அறிவுரை சொல்வார்கள்.
0: ஓகே,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க மேம்.
2: பெண்களுக்கு தைரியம் திறன் வந்தா அது போதுமா? அது வந்து போயிடுச்சுதோ அது மாதிரி வந்து விடக்கூடாது. பக்கத்துல என்ன அக்காவசம் மேடம், அதை வந்து நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம்.
0: ஓகே மேம், நன்றி நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: என் ஃப்ரெண்டுதான் சொல்லுவேன், எக்காத்துக்கொண்டும் எந்த சூழ்நிலை சந்திக்கும் கடன் வாங்காத வாழ்க்கையில இருக்கணும், அப்பதான் நல்ல நிம்மதி நல்ல மதிக்க
0: மாட்டேங்க. வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
4: நான் திருப்பச்சில இருந்து வெட்டியபுரம் சேர்ப்பது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: எங்க அப்பா சொன்ன அறிவுரை என்னன்னா, அதான் யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஆசைப்படக்கூடாது.
0: துரோகம்
4: ஏமாத்த கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாது.
0: நன்றி நன்றி நன்றி சார்.
4: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
5: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம் கன்னட பகுதியில் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
5: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம். நான் வந்து என் தாத்தா சொல்லுவார் மேடம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தோம் சன்ரைஸ் சொல்லுவாரு. அது வந்து கடைபிடிச்சா நல்லா நிறைய டைம் கிடைக்குது மேடம். மேடம் அப்பதான் இங்க இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துக்குமே டைம் கிடைக்குது.
0: ஓகே சார், நன்றி நன்றி.
5: அத ஃபாலோ பண்ணிரற மேடம்.
0: தேங்க் யூ. சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்து நீ யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
6: சிவர் கால்ல சுகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
6: எங்க அப்பா அம்மாலாம் எங்க பூர்வீக சொத்து இருந்தது கிருப்பா கார்டன்ல. எனக்கு நிறைய கடன் இருந்தது. அது எங்க தம்பிங்க எல்லாம் யார் பேரு என் கூட பிறந்தவங்க, அது எங்க வித்துடலாம் வித்துடலாம் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நீ என்னப்பா சொல்றேன்னு, அவன் தம்பிங்க கஷ்டப்படுறாங்க, நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறேன், சரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு விற்க வேணாம் அப்படின்னு
0: சொன்னேன்.
6: அவருங்க எல்லாம் அவங்க அப்பா இருந்த உடனே என் தம்பி தான் பங்கு போட்டு எடுத்து எங்களுக்கு பிச்சு கொடுத்தான். இப்போ அந்த வீடு நல்லா, நாங்க ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு போயிட்டானுங்க. நாங்க நல்லா இருக்கிறேன், நான் தான் நல்லா இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
7: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: சொல்லுங்க மேம்.
7: என்னோட அப்பா எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, படிப்புல உன்னோட மேல இருக்கிறவங்களை பாரு, வசதியில உன்னை விட கீழே இருக்கிறவங்களை பாரு அப்படின்னு சொல்லுவார் சின்ன வயசுல இருந்து.

0: மார்க் வாங்க, அந்த பாப்பா அது வச்சிருக்கு, இந்த பொண்ணு இது வச்சிருக்குன்னு சொன்னால அப்படின்லாம் சொல்லாது. படிப்புல மேல இருக்கவங்களை பாரு, வசதியில இதோட கீழ இருக்கவங்க இல்லாதவங்களா இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இன்னொரு பழமொழி மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய விட இன்னைக்கு கிடைச்சிருக்கிற கலாக்காய் தான் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் நிறைய அட்வைஸா கேட்டு கேட்டு வளர்ந்ததுங்க, இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றிங்க மேம்.
1: தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்து பாடல் உங்களுக்காக பத்து தல திரைப்படத்துல இருந்து சிஸ்டர் ராமோட வாய்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள். இது ரெயின்போ 101.4 எல்லாமே சமதோளம்.

0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ லிஸ்னர்ஸ் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்கள் சார்.
1: ஹலோ,
0: சொல்லுங்கள் சார், கேட்டுட்ருக்கேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: நான் கொளத்தூர்ல இருந்து வீணா பேசுறேன்.
0: வீணா மேம், சொல்லுங்க மேம்.
2: நான் எங்க அப்பா எனக்கு கொடுக்கற லைஃப் அட்வைசர் ரெண்டு இங்க சொல்ல விருப்பப்படுறேன். ஒண்ணு வந்து அவர் எப்பவுமே சொல்றது, எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்திருக்காரு. ஒண்ணு வந்துட்டு ஒன்னு இறந்தாதான் ஒன்னு பெற முடியும்னு அடிக்கடி சொல்வாரு. அது எனக்கு இப்ப லைஃப்ல ரொம்ப யூஸ் ஆகுது அவர் சொல்லும் போது, அப்ப தெரியல. இன்னொன்னு வந்துட்டு ஒரு சாக்கடைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கல்லு எரிஞ்சா அந்த சாக்கடை நம்ம மேல படதான் செய்யும் அப்படின்றத அவர் எப்படி சொல்வாருன்னா, லைஃப்ல நிறைய விஷயத்துல நம்ம ஒதுங்கிக்கணும், அது தெரிஞ்சே நம்ம போய் அதுல வந்துட்டு அதை தீண்டக்கூடாது, ஒரு சில நேரத்துல ஒதுங்கிக்கிறது நல்லதுதான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த ரெண்டு அட்வைஸ் எங்க அப்பா கிட்ட இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது.
0: ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணது.
2: தேங்க் யூ மேம்,
0: நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: ஒரு மணி நேரம் பொறுமையா இருந்தது, கடைசியில ஒரு பதில் கிடைச்சது எனக்கு. நான் வந்து பெரம்பூர்ல திருமணம் ஆகி புதுசு திருமணம் புதுசு ஒரு வீட்டுல குடியிருந்தேன். நான் வந்து நான் குளத்தூர் பெரம்பூர் பக்கத்து பக்கத்து இந்த தெரு குளத்தூர்னு இந்த பக்கம் பெரம்பூரா இருக்கும். அந்த வீட்டுல ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தாரு வந்து அவர். அப்புறம் 60 வயசு இருக்கும் அவருக்கு வந்து, எனக்கு சின்ன வயசு. அப்போ நான் அவரை கேட்டேன், சார் வந்து உங்க வாழ்க்கை அனுபவத்தை சொன்னீங்கன்னா நான் இப்பதான் வாழ்க்கையை துவக்கிறேன், நான் வந்து நான் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவர் வந்து ஓன் அழுதுட்டாரு. அவரு என் பிள்ளை கூட கேட்கவில்லையாப்பா, என்ன நீ கேட்கறிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஒரே ஒரு லைன் வந்தது, உன்னுடைய வருமானம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு பங்கு தாய் தந்தைக்கும், ஒரு பங்கு எதிர்காலத்துக்கும், ஒரு பங்கு இன்றைய வாழ்க்கைக்கும், ஒரு பங்கு தான தர்மத்திற்கும், ஒரு பங்கு வந்து சேமிப்புக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தா நல்லா இருக்கலாம், எந்த ஒரு கஷ்டமும் வராது, கடன் வாங்காம இருன்னு சொன்னாரு. இன்னைக்கும் அதை பின்பற்றினே வரேன், நானும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லினே வரேன் மேடம். நன்றி.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யார் இங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
4: நுங்கம்பாக்கம் டேக்மன்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
4: எனக்கு ஒருத்தர் அறிவுரை சொன்னாருமா, எந்த காரணத்துக்கு கொண்டு சொந்த வீட்டை வித்துறாத, விக்கினாக்கா யாருமே உன்னை வந்து சட்டையே பண்ண மாட்டாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க, தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னவர் இறந்துட்டாரு. நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், அவர் பேச்சு நான் கேட்கல, இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல வேதனை போட்டு வாழ்ந்து வரம்மா.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே ஸோ, இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க, நிறைய அட்வைஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க கூட சொல்கிற ஒரு விஷயம், ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம சில விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுல, நம்மளுடைய மன அமைதிக்காகவோ இல்லை வாழ்க்கையினுடைய ஒரு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்காகவோ அனுபவத்திலேருந்து சொல்லப்படுகிற நிறைய அறிவுரைகள் அப்படிங்கிறது ரொம்ப பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பெரியவர்கள் சொல்கிற அந்த அறிவுரைகளை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது, அதனால என்ன அவ்வளோ அனுபவம் மிக்க அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் வளமாக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லா ஷேர் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக சீதாராமம் திரைப்படத்தில் இருந்து, சாய் விக்னேஷோட குரலில் உங்களுக்காக மதன் கார்கியோட வரிகளில் பாடல் வந்துட்டே கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதோல.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 6:01 ஆன் அ பியூட்டிஃபுல் மண்டே ஈவினிங். யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஃபேவரட் இங்கிலீஷ் மியூசிக் ஷோ, வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ, ஹவெவர் யூ லைக் டு கால் இட். இட்ஸ் டைம் ஃபார் டிரைவ் டைம் வித் மீ ஷிஃபாலி. Yes, super thrilled to be here on a Monday. In case if this is the first time we are connecting, hi, welcome. Thank you for choosing to tune in. I usually am here on a Wednesday, but being here on Monday is super special to me. Right up till 7 p.m., you can listen to your favorite English tracks and of course, Western music tracks as well. So to connect with me, what you need to do is call me on 044-298-6003. 8 or 044-2952-0554. You can also head on to tinyurl.com/airmysong. That's tinyurl.com/airmysong. Fill out that simple form, just basic details like your name, what kind of music you like listen to. Of course,

0: Fading away, Dr. Jayakrishnan's request for Berlin's Take My Breath Away. Christina has shared some birthday trivia. She says, hi, the 26th of June 2026 was the 65th birthday of the vocalist of the band Berlin, Terry Nunn, and of course, most popularly known for Take My Breath Away, the track that you just heard. All right, more great music is going to come at you, but that's going to be at 6:40. Please stand by for the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர்

விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார்.

0: போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏ வ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவு

திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை இனி வணக்கம் சொல்றது நான் யானி. நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டர். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ட்ராவலில் இருப்பீங்க, இல்லை வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. சார், இந்த நேரத்தில் இந்த பாடல்கிட்ட எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தோன்றது வந்து இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன். தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக சாங் ப்ளே பண்ணுறதுக்காக ரெடியாக காத்திருக்கு. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003 8, 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் சொல்ல முதல் பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்திலிருந்து கார்த்திக் அன் மேகாவோட குரல்களை, நான் முத்துக்குமாரோட வரிகளை, ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எங்கேயெல்லாமே எப்போ மிஸ் சமதுவில்லை.

0: 38 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சார்பர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியோட முதல் கலர். யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: பாடல் படம் பார்த்தீங்கன்னா தூரல் நின்று போச்சு. பாடல் பார்த்தீங்கன்னா தாளம் போறந்தேன் அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள்

0: மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வேஷ் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன்

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்ரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

1:32 ஆகிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பமான பாடல்கள் வந்து நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி, நீங்கள் நினைக்கிற பாடல் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952525544 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதோட.

0: 38 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருக்கும் நேரம் யார் தன்னுடைய வேப்பப்பாடலை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரீங்க இருந்து பேசுகிறீங்க?
1: நான் போரூர்லேருந்து பொன்ராஜ் பேசுகிறேன்
0: சார். சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ரோஜா கூட்டம் படம், அதில் ஆப்பிள் சென்னே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யார் அந்த பாட்டு நேரம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.
1: நன்றிங்க.

0: 1:44 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருது நேர் யார் தன்னுடைய ரூபாய் பல்லாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: நான் சோலைமேட்லேருந்து நூறு முகமது பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் இது நம்மால்.
0: ஓகே,
1: அதில் அம்மா அடி இதுதான் காதலான்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டேன்
1: சார். ஓகே, நன்றி மேடம்.
2: அம்மாடி இதுதான் காதலா,

0: மணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சார் போஸ் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் தன்னோட விருப்ப பாடல் கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்க பேசுறீங்க?
1: மேடம் சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம் எனக்கு திரைப்படம் சங்கமம் பாடல் பாத்தீங்கன்னா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அந்த பாடல் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் சார்.
1: நன்றி மேடம், நன்றி.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நேரம் 7:56 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய லிசனர்ஸ் வந்து கால் பண்ணி உங்களோட சாங்ஸ் எல்லாம் ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் வந்து கேட்காத சில பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த பாடல் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியிலோட நிறைய பாடலாம் உங்களுக்காக வித்லாவ் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட

அதுவே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பிக் தேங்க்யூஸ் ஆல்சோ கோயிங் அவுட் டு மிஸ்டர் மயிலை பட்டாபி, டு மிஸ்டர் தாமஸ் ஜான், அண்ட் ஆல்சோ டு மிஸ்டர் ஜெயக்குமார். ஆல் ரைட், ஆன் தட் நோட், திஸ் இஸ் மீ ஷிஃபாலி சேயிங் தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் கெப்ட் மீ கம்பெனி. ஐ எம் கோயிங் டு பி பேக் டு நைட் லைக் ஐ ஜஸ்ட் செட் அட் 10:30 ஆன் எஃப்எம் கோல்டு 100.1 வித் அனதர் 30 மினிட்ஸ் ஆஃப் சூப்பர் கூல் இங்கிலீஷ் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் ஆஃப் யோர் சூசிங். Friends in Puducherry, again, thank you for tuning in. And in a couple of seconds from now, you will listen to the news in English. This is FM Rainbow 101.4. Please stand by.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்லுது. நான் அணி நேரம் 9:16 ஆயிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக தங்க மீன்கள் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தமிழ் திரைப்படத்தில் சொன்ன ஒரு அழகான ஒரு பாடல் இந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரா பாதசாரதியோட குரலில் நான் முத்துக்குமாரோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எப்பவுமே சமதோளம்.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மரியான் திரைப்படத்தில் இந்த விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகனோட குரல்களில் கபிலனுடைய வரிகளில் ஏ ராகுமானுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

டிடி பில்லா கிளாரி ரங்கா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தேசிங்க ராஜா திரைப்படத்தில் இருந்த உன்னிகிருஷ்ணன் ஹரிணியோட குரல்களில் யுக பாரதியினுடைய வரிகளில் டிஎம்மானுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

வெட்டியான் திரைப்படத்திலேருந்து பால் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:39 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வேங்கை திரைப்படத்திலிருந்து, உங்களுக்காக தேவிஸ்ரீ பிரசாத்தோட குரலில் ஹரியோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

எதிர்நீச்சல் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 9:48 ஆயிட்ருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜாராணி திரைப்படத்தில் இருந்து கிளின்டன் அண்ட் ஆல்கா அவருடைய குரல்களை, நாமத்துக்குமாரனுடைய வரிகளை, ஜி வி பிரகாஷ் குமாரனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 9:54 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக தலைவா திரைப்படத்தில் இருந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட குரல்களில், நாமத்குமாரோட வரிகளில், ஜிவி பிரகாஷ் குமாரனோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோளம்.

நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்ற திங்கள் நான் நிலவில். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்களை இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வெண்ணிராடை திரைப்படத்தில் இருந்த பி சி சிலாவோட குரல கண்ணதாசனுடைய வரிகளை விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வாழ்ந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ்க்கை படகு திரைப்படத்தில் இருந்து பி வி ஸ்ரீனிவாசோட குரல கண்ணதாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

யார் நீ திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:12 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக தாயில்லா பிள்ளை திரைப்படத்திலேருந்து ஏல் ராகவன் எஸ் ஜானகியோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

மலையாள திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. நேரம் 10:19 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பிசி சிலாவோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்தியாக கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பஞ்சவர்ண கிருடி திரைப்படத்தில் அந்த பீசஸ்லாவோட குரலில் வாலியினுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்

தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங

மோகனாம்பாள் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 10:36 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பூமாலை திரைப்படத்தில் வந்துட்டு எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

மீண்டும் 10:44 ஆயிட்டிருக்கும். ரெயின்போ ரிவைண்ட் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்று கண்ட முகம் திரைப்படத்தில் இருந்த பி சுசிலாவோட குரல கண்ணதாசனுடைய வரிகளை கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

11 மணி 11 51 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் சிலார்த்த பால் உங்களுக்காக. கண்ணனின் காதலின் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில், எல்லா ஐஸ்வர்யோட குரல்களில், வாலினுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

மேலும் 10:55 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ரவி நிகழ்ச்சியில் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பாடலாம் உங்களுக்காக ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்குது. இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பமே சமதோளம்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான் தீருவேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றிரவு பண்பலை 101.4 தரைவழி ஒளிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோயில் எஃப்எம், மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் இணைய ஒளிபரப்பில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

உறங்காத இதயங்களுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உள்ளங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே ஒரு இனிய பயணமாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ், ஆஷா லதா. இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சிந்து நதி பூவே திரைப்படத்திலிருந்து பாடல்

நிமிஷமாயிட்டுருக்கு. மனசு முழுங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த இரவு பொழுதில் அடுத்த பாட்டும் உங்கள் மனசை மயக்க வந்துட்டுருக்கு. கேஜி யேசுதாசனோட குரலில், விரும்பத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:12 ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசை மயங்க வைக்கக்கூடிய அடுத்த பாட்டு கேஜே யேசுதாஸ் சொர்ணலதா குரல்களில் நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் இடையே ஒரு இனிய பயணம். இது மனசு மயங்கும் 102.3 ரூபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜி நாகராஜ். காற்று நிற்க சொன்னால் நிற்குமா, இந்த பாடல்லையும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உயிருள்ள வரை. உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேஜி யேசுதாஸோட குரல்களில் டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பதினோரு மணி 24 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாலியோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், கே ஜே யேசுதாஸோட குரல்களில். சொல்ல துளிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து

11:30 ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை எல்லாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசை மயங்க வைக்கக்கூடிய அடுத்த பாடு நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

11:36 நெருங்கி போயிட்டுருக்கோம். மனசு மழங்கும் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாட்டு ராம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில்

11:40 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். முகநூல் வழியாக உணையர்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க சாந்தி ரமேஷ், பர்வதவர்தினி அவர்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சோமசுந்தர பிரபு, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, ஏழு கிணறு அபுதாகிர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், தியாகராயநகர் ரங்கராஜன், ஷேகா, இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மனசை மயங்க வைக்கக்கூடிய அந்த பாடல் கண்ணுக்குள் எழுவ திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸோட குரல்களில் இளையராஜாவின் இசையல் காற்றலையில் இதோ

11:46 ஆயிட்டிருக்கு. 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலையல். இதோ உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலாக கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் வைரமுத்தோடு வருகையில் தேவாவின் இசையில் பாஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம். 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி. எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 வத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏஆர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு,

இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

0: என்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself. Pleasure is mine. Please come.
2: Yeah.

0: செல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: இன்னிசை இரவு. நேரம் 4 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தீர இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசை பக்தி பாடல்களில் தொடரும் பாடல் மீட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10.
2: பொங்கும் மங்கலம். தர்மபுரி DM ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: செம்புலி வனம் எஸ்

0: ஸ்ரீ தீனதயாளன் அவர்கள் தவில்.
1: முதலில் முன்னுராவண என்ற தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. மிஸ்ரச்சாபத்தாளம்.

இனி நீச்சரணாம்புஜமுனு. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக பிபரே ராமரசம். சதாசிவ பிரம்மேந்திரர் ஏற்றியது. ராகம் யமுனா கல்யாணி, ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை தர்மபுரி டி எம் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்டீர்கள்.
1: செம்புலி வனம் எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்.
2: நேரம் 5 மணி.

0: 1.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.
0: தெய்வீக ராகத்தின் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், நித்யஸ்ரீ மகாதேவன்.

இறையருளோடு நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்.